0: இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று ஜக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 3ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம் ஆகின்றது. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவைக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்பு

வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை அப்பகுதியில் நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் நேரம் இப்பொழுது காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேர்களை குமரி பண்பலை 101 இன்றைக்கு உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தியஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நெய்யர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரை இசை. 11:00 இலக்கியம் பேசுவோம் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியன் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடரில் கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். இன்று பிற்பகல் மணி 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன நேரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேர பகுதியில் வாராய்த்தோழி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் நேரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: Devayatra, travelling from Vadnagar to Varanasi, and praised their ongoing journey as a significant step towards grassroots nation building. During the interaction, Mr. Modi asked the participants about their experiences on the road, their interactions with people, and the new learnings they had gathered during the journey.
1: सेवा यही मुख्य हमारा काम होना चाहिए और हम सेवा कर कर के ही सेवा का संदेश देंगे, शब्दों में नहीं देंगे. हमारे आचरण से लोगों को पता चले कि राजनीति में सत्ता कितनी ही क्यों न बड़ी हो जाए, लेकिन हमारा मार्ग सेवा का ही रहेगा. हम कभी भी सेवा के मार्ग से नहीं विचलित होंगे, कितने ही ऊंचे शिखर पर पहुंचेंगे, लेकिन सेवा परमो धर्म इस भाव को लेकर आगे बढ़ेंगे.
0: Union Minister for Health and Family Welfare J.P. Nadda will commemorate 8 years of Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana and 5 years of the Ayushman Bharat Digital Mission at Arogya Manthan 2026 in New Delhi today. The program will feature a series of thematic deliberations focusing on key aspects of health assurance and digital health. The fourth edition of the UP International Trade Show, UPITS, will begin today at the India Expo Center and Mart in Greater Noida, Uttar Pradesh. Union Home Minister Amit Shah and Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath will inaugurate the five-day event. Themed Ultimate Sourcing begins here. The exhibition will continue till September 29th, connecting the state's entrepreneurs, manufacturers and exporters directly with the global market. Briefing the media, Uttar Pradesh MSME Minister Bhupendra Chaudhary highlighted the objective of establishing Uttar Pradesh as a global sourcing hub. He said the state is home to over 96 lakh MSME units and stated that UPITS will provide them with new opportunities for market expansion, investment, exports and employment. Defence Research and Development Organisation, DRDO, has signed the first high-value deep tech project agreement with a startup named Zero MK India Private Limited towards collaborative effort for indigenous development of a 20 MK dilution refrigerator for quantum applications. It is the first high-value agreement under the 500 crore rupees corpus earlier approved by Defence Minister Rajnath Singh for deep tech and cutting-edge projects. External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with Prime Minister of Antigua and Barbuda, Gaston Brown, on the sidelines of UNGA in New York. In a social media post, Dr. Jaishankar said the development partnership, capacity building and climate change cooperation are going forward. He also expressed India's strong commitment to the success of Commonwealth Heads of Government meeting. India has reaffirmed its clear and consistent support for the two-state solution to resolve Israel-Palestine conflict. Secretary of West C.B. George attended the high-level ministerial meeting of the Global Alliance for the Implementation of the Two-State Solution in New York on the margins of UNGA yesterday. In a statement, External Affairs Ministry said that India's approach combines political commitment with practical support. And in the Asian Games 2026, Indian runners have clinched silver in the mixed 4x400-meter relay race at Nagoya. Before that, Seema Kumari won bronze in the 10,000-meter race after finishing at third spot in 32.50 minutes. The achievement marks India's first medal in the women's 10,000-meter event at the Asian Games in 16 years. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
4: தேந்தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவரவர் வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புறவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள், மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற, மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறான்.

0: சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்களையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுதேரை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவர்க்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிரலை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம். ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய்தரு நாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியே அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: நொச்சுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மை பொழுது காலை மணி 6:15 குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நோக்கு பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயர்ந்த நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
1: சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு.
0: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயர்ந்த நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

நன்மை செய்ய நல்ல நாளுக்காக காத்திருக்க வேண்டாம். நன்மை என்று தெரிந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு காலம், நேரம், நல்ல நாள் என்று எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இது நல்லது. இதை செய்தால் நமக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதை இன்றே செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளி போட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இதனால் நன்மை விளையுமா இல்லை தீமை விளையுமா என்று நமக்கே சந்தேகம் இருந்தால் அந்த செயலை கொஞ்சம் பொறுத்திருந்து செய்வது நல்லது. ஏனென்றால் அந்த நேரத்தில் சிந்திப்பதற்கும் சரியா தவறா என்று யோசிப்பதற்கும் நமக்கு அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்துவிட்டது, இது தவறு, இதனால் தீமைதான் விளையும் என்று தெரிந்த பிறகும் அதை இன்று செய்தால் என்ன, நாளை செய்தால் என்ன, நாள் மாறினாலும் அதன் விளைவு மாறப்போவதில்லை. அதனால் நன்மை என்று தெரிந்ததை நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே செய்யலாம். தீமை என்று தெரிந்ததை இன்று இல்லை நாளை இல்லை என்று யோசிக்காமல் அதை செய்யாமல் இருப்பதே நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் உண்மையான நன்மையை தரும். இறைவன் என்றும் நம்முடைய நலனை மட்டுமே விரும்புவார். அவரின் ஆசீர்வாதத்தோடு, அருளோடு இந்த நாள் இனிய நாளாக துவங்கட்டும். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் வருகின்ற முதல் பாடல் சக்திதாசன் பாடியது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வு

0: தீர்வுக்கான ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 2,23,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள் அபேட் மற்றும் புகை மருந்து

0: தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில்

0: நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த 2 பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுகாவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். இப்பொழுது காலை மணி 6:55. இன்று பரப்பவரிடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 29 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் 25/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து ஆகஸ்ட் 2026 மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தாங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான

0: நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2600 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ரூபாய் 2545 பொது ரகம் ரூபாய் 2500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பன்மலை 101.
2: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி. மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் காத்திட தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அழைப்பு. கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி பகுதியில் சிறு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. இந்த பேரணியினை கொடியசைத்து தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி கொண்டாடப்படும் தேசிய ஆயுர்வேத தினத்தின் இந்த வருட கருப்பொருள் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம் என்பதை குறிப்பிட்டதோடு, ஆயுர்வேதம் தொடர்பான ஐயங்களை போக்கி நமது நாட்டின் பழம்பெரும் மருத்துவ முறையான ஆயுர்வேதம் தனை பொதுமக்களிடம் பிரபலப்படுத்திடவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்றும் தெரிவித்தார். பேரணியில் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியரும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 வயது பூர்த்தி அடைந்த மற்றும் 15 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி

0: வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் பெற்றோரின் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்கள் பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய் வராமல் பாதுகாத்திடுமாறும், தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் சிறு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அமைச்சர், கிராமப்புற மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவித்து அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிட உதவும் வகையில் இந்த சிறு விளையாட்டு அரங்கம் அமைய உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப நடைப்பயிற்சிக்கான நடைபாதை அமைத்திடவும் ஒப்பந்ததாரர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோம், கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்துக்கோவை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இல்லை, அதாவது வீடு அப்படிங்கிறது ஒரு சின்ன உலகம் மாதிரி. நம்ம எல்லாருமே படிப்பு, வேலை இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வெளியில் ஓடிட்டே இருந்தாலும் ஒரு நாள் முடியும் போது நிம்மதியாக நம்ம வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம் எது, நம்மளுடைய இல்லம் தான், அதாவது வீடு. அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை அழகாக அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை. அதுக்கு ஒரு பார்வை, ஒரு ரசனை, சின்ன சின்ன யோசனைகளும் வேணும். பெரிய செலவு செஞ்சால் தான் வீட்டை அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. நம்மளோட மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை சரியான இடத்துல நம்ம வைக்கிறது, செடிங்களை வளர்க்குறது, பிடிச்ச மாதிரியான புகைப்படங்களை அழகாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களே ஒரு நல்ல மன அமைதியை நம்ம வீட்டுக்கு வரும்போது கொடுக்கலாம். அப்படின்னா உங்களுடைய இல்லத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய மனசு என்ன சொல்லுது, அதாவது உங்கள் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன, இதை இந்த தலைப்பில் இன்னைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லம் அழகாக உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? 2602-2309-07-22 இணைப்பு எண் 0465-2 அலைபேசியின் 8903-2507-0309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலைமணி 7:05. குமரி பண்பலை 101 இப்ப நம்ம கேட்க போறது
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: அமிர்தசரஸ் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் நான் கலந்து கொண்டது காங்கிரஸின் ராஜீய காரியங்களில் என்னுடைய உண்மையான பிரவேசம் என்றே நான் கொள்ள வேண்டும். இதற்கு முந்திய காங்கிரஸ் மகாநாடுகளுக்கு நான் போனதெல்லாம் காங்கிரசினிடம் எனக்குள்ள பக்தியை ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொள்வதை போன்றதே அன்றி வேறல்ல. அந்த சமயங்களில் காங்கிரஸ் அமைப்பின் சாதாரண போர் வீரன் என்றுதான் நான் இருந்தேன் அல்லாமல் எனக்கென்று குறிப்பிட்ட வேலை எதுவும் இல்லை. சாதாரண சிப்பாய் என்பதற்கு அதிகமாக எதையும் நான் விரும்பியதும் இல்லை. இரண்டொரு காரியங்களை செய்யும் தன்மை என்னிடம் இருக்கக்கூடும். அது காங்கிரசுக்கு பயன்படும் என்று அமிர்தசரஸ் அனுபவம் காட்டியது. பாஞ்சால விசாரணை சம்பந்தமாக நான் செய்த வேலை காலஞ்சென்ற லோகமானியர், தேசபந்து, பண்டித மாளவியாஜி ஆகியவர்களுக்கு திருப்தி அளித்தது என்பதை அதற்கு முன்னாலேயே என்னால் காண முடிந்தது. விஷய ஆலோசனை கமிட்டிக்கு அனுப்பும் தீர்மானங்களை குறித்து ஆலோசித்த தலைவர்களின் தனி கூட்டங்களுக்கு வழக்கமாக என்னையும் அழைப்பார்கள். தலைவர்களின் விசேட நம்பிக்கை

சேவைக்கு பாத்திரமானவர்களையும் யாருடைய சேவை தங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களையும் மாத்திரமே அத்தகைய கூட்டங்களுக்கு அழைப்பார்கள். அவ்விதம் அழைக்கப்படாதவர்கள் சிலரும் சில சமயங்களில் இக்கூட்டங்களுக்கு வந்துவிடுவதும் உண்டு. அடுத்த ஆண்டில் இரு காரியங்களை செய்வதில் நான் ஸ்ரத்தை கொண்டேன். அவற்றை செய்வதில் எனக்கு விருப்பமும் ஆற்றலும் இருந்தன. அவற்றில் ஒன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு ஞாபகார்த்த சின்னம். இதை செய்வதென்று காங்கிரஸில் ஒரு தீர்மானம் நிறைவேறி இருந்தது. இதற்காக 500,000 ரூபாய் நிதி திரட்ட வேண்டும். இந்த நிதிக்கு என்னையும் ஒரு தர்மகர்த்தாவாக நியமித்தார்கள். பொது காரியங்களுக்கு பிச்சை எடுப்பதில் மன்னர் என்று பண்டித மாளவியாஜி கீர்த்தி பெற்றிருந்தார். ஆனால் இந்த காரியத்தில் அவருக்கு நான் அதிகம் பின்வாங்கியவன் அல்ல என்பது எனக்கு தெரியும். நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதுதான் இத்துறையில் எனக்கிருந்த ஆற்றலை கண்டுபிடித்தேன். என்றாலும் சுதேச மன்னர்களிடமிருந்து பெருந்தொகையை வசூலித்து விடுவதில் மாளவியாஜிக்கிருந்த இணையில்லா ஜாலவித்தை என்னிடம் இல்லை. ஜாலியன் வாலாபாக் நினைவு சின்னத்திற்கு ராஜாக்களிடத்திலும் மகாராஜாக்களிடமும் பணம் கேட்பதற்கு இல்லை என்பதை நான் அறிவேன். ஆகவே இதற்கு நிதி திரட்டும் முக்கிய பொறுப்பு நான் எதிர்பார்த்ததைப் போலவே என் பேரில்தான் விழுந்தது. தாராள குணமுள்ள பம்பாயின் மக்கள் ஏராளமாக பணம் கொடுத்தார்கள். ஆகையால் இந்த ஞாபகார்த்த சின்னத்தின் டிரஸ்டிடம் பேங்கில் இப்பொழுது பெருந்தொகை இருக்கிறது. ஆனால் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்களின் இரத்தங்கள் கலந்தோடி அந்த இடத்தில் எந்தவிதமான புனித ஞாபக சின்னத்தை எழுப்புவது என்பதே நாட்டின் முன்பிருக்கும் பிரச்சினை. எனவே நினைவு சின்ன நிதியை எப்படி பயன்படுத்துவது என்பது நாட்டு மக்களுக்கு இப்பொழுது புரியாமல் இருந்து வருகிறது. தீர்மானங்களை தயாரிப்பதில் எனக்கிருந்த ஆற்றல் காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மற்றொன்று ஆகும். எதையும் சுருக்கமாக கூறும் ஆற்றலை நீண்டகால அனுபவத்தினால் நான் பெற்றிருந்தேன். இதை காங்கிரஸ் தலைவர்கள் கண்டுகொண்டார்கள். அப்பொழுதிருந்த காங்கிரஸ் அமைப்பு விதிகள் கோகலே தயாரித்து வைத்துவிட்டு போன ஆஸ்தியாகும். காங்கிரஸ் இயந்திரம் இயங்கிக் கொண்டு போவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விதிகளை அவர் அமைத்திருந்தார். இந்த விதிகளை தயாரித்ததை பற்றிய ருசிகரமான சரித்திரத்தை கோகலேயின் வாய்மொழியாலேயே நான் கேட்டிருக்கிறேன். காங்கிரஸ் அமைப்பின் வேலைகள் மிக அதிகமாகிவிட்ட இக்காலத்திற்கு இந்த விதிகள் போதுமானவைகளே அன்று என்பதை இப்பொழுது ஒவ்வொருவரும் உணர ஆரம்பித்து விட்டனர். இவ்விஷயம் ஆண்டுதோறும் காங்கிரஸ் அமைப்பின் ஆலோசனைக்கு வந்து கொண்டும் இருந்தது. காங்கிரஸ் அமைப்பின் ஒரு மகாநாட்டிற்கும் மற்றொரு மகாநாட்டிற்கும் இடையிலும் ஓராண்டில் புதிதாக ஏற்படக்கூடிய நிலைமைகளிலும் வேலை செய்வதற்கு அச்சமயம் காங்கிரஸ் அமைப்பில் எந்தவிதமான ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுதிருந்த விதிகளின்படி காரியதரிசிகள் மூவர் உண்டு. ஆனால் அவர்களில் ஒருவர்தான் காங்கிரஸின் வேலைகளை கவனிப்பார். அவரும் முழு நேரமும் அவ்வேலையை கவனிப்பவர் அல்ல. அவர் ஒருவரே எவ்விதம் காங்கிரஸ் காரியாலயத்தை நடத்தி எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கும் பழைய பொறுப்புகளை நிறைவேற்றி வைப்பதும் சாத்தியமாகும். ஆகையால் அந்த ஆண்டில் இந்த விஷயம் மிக முக்கியமானது என்று எல்லோரும் கருதினார்கள். பொது விஷயங்களையெல்லாம் காங்கிரஸ் அமைப்பு மகாநாடே விவாதிப்பது என்றால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிப்பது கஷ்டம். காங்கிரசுக்கு வரும் பிரதிநிதிகள் தொகை இவ்வளவுதான் என்பதற்கோ, ஒவ்வொரு மாகாணமும் இத்தனை பிரதிநிதிகளைத்தான் அனுப்பலாம் என்பதற்கோ எந்த வரையறையும் விதிக்கப்படவில்லை. இவ்விதம் அப்பொழுதிலிருந்த குழப்பமான நிலைமையில் ஏதாவது அபிவிருத்தி செய்தாக வேண்டியது அவசியம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். காங்கிரஸின் விதிகளை அமைக்கும் பொறுப்பை ஒரு நிபந்தனையின் பேரில் நான் ஏற்றுக்கொண்டேன். பொதுமக்களிடையே அதிக செல்வாக்கு பெற்றிருந்த இரு தலைவர்கள் லோகமானியரும் தேசபந்துவும் என்பதை கண்டேன். காங்கிரஸ் அமைப்பின் விதிகளை அமைக்கும் கமிட்டியில் மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் விதிகள் அமைப்பு வேலையில் நேரடியாக கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் இருக்காது என்பது தெரிந்ததே. ஆகையால் விதிகள் கமிட்டியில் என்னுடன் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இருவர் இருக்கச் செய்துவிட வேண்டும் என்று யோசனை கூறினேன். இந்த யோசனையை காலஞ்சென்ற லோகமானியரும் காலஞ்சென்ற தேசபந்துவும் ஏற்றுக்கொண்டார்கள். முறையே தங்கள் பிரதிநிதிகளாக ஸ்ரீமான்கள் கேல்கர், ஐபிசன்,

0: ஆகிய இரு பெயர்களையும் கூறினர். விதிகள் அமைப்பு கமிட்டி உறுப்பினர்கள் ஒரு தடவையேனும் ஒன்று சேர முடியவில்லை. ஆனால் கடிதப் போக்குவரத்தின் மூலமே ஆலோசித்துக் கொண்டோம். முடிவாக ஒருமனதான அறிக்கையையும் சமர்ப்பித்தோம். இந்த காங்கிரஸ் அமைப்பு விதிகளை குறித்து நான் ஓரளவுக்கு பெருமையடைகிறேன். இந்த விதிகள் முழுவதையும் நாம் நிறைவேற்றி வைக்க முடிந்தால், இவற்றை நிறைவேற்றுவது ஒன்றின் மூலமே நாம் சுயராஜ்யத்தை அடைந்துவிட முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலம் காங்கிரசின் ராஜீய காரியங்களில் உண்மையில் நான் பிரவேசித்து விட்டேன் என்றே சொல்லலாம்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: ஏத்தக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலையை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. புதிய நாள் வந்தாச்சு, புதிய காலை வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வாரத்தோட முதல் நாள் வேலைகள் பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து பரபரப்போடு நம்ம வந்துட்டு திங்கட்கிழமையில் இயங்கிட்டிருப்போம். ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை அல்லது நாளை மறுநாள் நம்மளுக்கு விடுமுறை வரப்போகுது, வீக்கெண்ட் வந்துடுச்சு, அதனால் ஜாலியாக நம்ம வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் வந்து இன்றைக்கி எந்த அவசரமும் இல்லாமல் எப்பவும் போல் உங்களோட வேலையை ஜாலியாக கேஷுவலாக சந்தோஷமாக பண்ணிகிட்டே இருங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே ஓரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் எங்கே கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகளை நம்ம மிஸ்ஸே பண்ணாமல் அந்த மொமெண்ட்டை நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை காலை உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். சந்தோஷமா இருங்க, உற்சாகமாக இயங்குங்க, இந்த நாளை ரசிச்சு சந்தோஷமாக வாழுங்க, புன்னகையோடு வாழுங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. காலையில் தினமும் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, காலையில் எழும்பினோடனே வந்து விதவிதப்பான தண்ணி குடிச்சிட்டு உங்கள் நாள் ஆரம்பிங்க, ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது. ஸோ அந்த விதவிதப்பான தண்ணியை குடிச்சிட்டு உங்களுடைய நாளை ரொம்ப ஆரோக்கியமாக தொடங்குங்க. இப்போ குமரி பண்பலை 101 தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரவுனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மில்லிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2015 சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2,500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1,250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்த

0: ஐந்து முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதேபோல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
1: ராஜ்கீர் மலைப்பகுதியிலிருந்து எஸ் கண்ணன்.
2: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபதேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும் பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும் ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
6: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
7: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
6: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
7: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
3: மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு மகா அபிஷேகம், பகல் 12:30 சாஸ்தாவுக்கு அலங்கார தீபாராதனை, 1 மணிக்கு சுடலைமாட சுவாமிக்கு அலங்கார தீபாராதனை, மாலை 6:30 நள்ளிரவு 12 மணிக்கும் தீபாராதனை, இரவு 10:30 அலங்கார தீபாராதனை. சிராயன்விளை ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருநாளில் இன்று திருக்கல்யாண திருநாள், இரவு 7 மணிக்கு பெரிய உகப்படிப்பு வாழப்படிப்பு, இரவு 8 மணிக்கு திருக்கல்யாண திரையீடு வாசிப்பு. மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:30 தீபாராதனை. கண்டன்விளை புனித குழந்தை இயேசுவின் தெரசால் ஆலய திருவிழாவில் இன்று மாலை 5 மணிக்கு திருக்கொடி பவனி, 6:30 திருச்சப மாலை, புகழ் மாலை, இரவு 7 மணிக்கு திருக்கொடி ஏற்றம் திருப்பலி. மேலாசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:30 செபமாலை, புகழ் மாலை, மாலை 6 மணிக்கு திருக்கொடியேற்றம் திருப்பலி. மணலி குழுவிலை புனித

0: மிக்கேல் ஆதிதூதராலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு செபமாலை, புகழ் மாலை 6:30 திருக்கொடியேற்றம் திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சென்ற மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில் வழங்கப்படுவதோடு விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து இக்கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மின்தடை பற்றிய அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கன்னியாகுமரி, கோவளம், ராஜாவூர், மயிலாடி, வழுக்கம்பாறை, கீழமணக்குடி, அழகப்பபுரம், சுசீந்திரம், சின்னமுட்டம், கொட்டாரம், சாமிதோப்பு, அஞ்சுகிராமம், கோழிக்கோட்டுப்பொத்தை, வாரியூர், அகஸ்தீஸ்வரம், மருங்கூர், தேரூர், தென்தாமரைக்குளம், ஊட்டுவாழ்மடம், அஞ்சுகிராமம், ஆரோக்கியபுரம், தென்தாமரைக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது. மாதந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக சண்பகராமன் புதூர், தோவாளை, வெள்ளமடம், லாயம், தாழக்குடி, சந்தைவிளை, ஈசாந்திமங்கலம், காரியங்கோணம், குலசேகரன் புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று அறிவிக்கப்பட்டிருந்த மின்தடையானது வருகின்ற 29ஆம் தேதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் வழியே முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடத்திற்கான தகுதிகள் உள்பட அனைத்து தகவல்களையும் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தின் வழியாக அறிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இன்று மாலை 5 மணிக்குள் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலக அலுவலருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: மந்திரியாரே, இந்த நந்தவன காற்று என் மனநிலையை குளிர்மைப்படுத்துகிறது. ஆனால் என் கண்களுக்கு ஏதோ ஒரு குறை தெரிவது போல் உள்ளது.
3: மன்னா, குறை ஒன்றும் இல்லை மன்னா. நமது அரண்மனை தோட்டம் எப்போதும் போல் அழகாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தாங்கள் எதை பார்த்து இப்படி கூறுகிறீர்கள்?
2: அதோ பாரு மந்திரியாரே, அந்த முள் செடியில் ஏதோ காய்ந்த பொருட்களை கொண்டு வந்து யாரோ தொங்க விட்டு போயிருக்கிறார்கள். நமது அரண்மனை தோட்டக்காரனுக்கு எவ்வளவு திமிர்! தோட்டத்தின் நடுவே இப்படி குப்பையை தொங்க விட்டிருக்கிறான்.
3: அடடா மன்னா, அது குப்பை அல்ல மன்னா, அதுதான் தூக்கணாங்குருவியின் கூடு. மன்னா, தங்கள் கண்களை தான் முதலில் அரண்மனை வைத்தியரிடம் காட்ட வேண்டும்.
2: என்னது, குருவியின் கூடா? அது என்ன, அத்துணை நீளமாக தலைக்கீழாக தொங்குகிறது. நமது அரண்மனை பொறியாளர்களை விட அந்த குருவி நன்றாக பொறியியல் படித்திருக்கும் போல் இருக்கிறதே.
3: ஆமன்னா, பறவை இனங்களிலேயே மிக சிறந்த பொறியாளர் தூக்கணாங்குருவிதான். மழையிலும் புயலிலும் கூட அந்த கூடு கீழே விழாது. உள்ளே போக ஒரு வாசல், முட்டையிட ஒரு தனி அறை என அத்துணை நேர்த்தியாக கட்டியிருக்கும்.
2: அப்படியா? ஆனாலும் மந்திரியாரி, எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஒரு சந்தேகம், இந்த குருவிக்கு அறிவு இருக்கா இல்லையா?
3: ஏன் இப்படி கேட்கிறீர்கள்?
2: பின்ன என்ன மந்திரியாரி, இத்துணை அழகாக பொறியியல் வேலைப்பாடு தெரிந்த குருவி போயும் போய் ஒரு முள் செடியிலா வீடு கட்ட வேண்டும். நல்ல பெரிய ஆலமரத்திலோ அரச மரத்திலோ கட்டியிருக்கலாமே. முள் குத்தினால் அதற்கு வலிக்காதா?
3: மன்னருக்கு என்ன ஒரு இரக்க குணம் மன்னா. குருவிக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் நமக்கு தான் பனைமரம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவும் இல்லை என்று கூற வேண்டும்.
2: என்ன மந்திரியாரே உளறுகிறீர்? பனைமரத்திற்கும் இந்த குருவிக்கும் என்ன சம்பந்தம்? புரியும்படி கூறும்.
3: மன்னா, தூக்கணாங்குருவிகள் வழக்கமாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் உயரமான பனைமரங்களின் ஓலைகளில் தான் கூடே கட்டும். பனை ஓலையின் நாரை கிழித்துத்தான் அவை கூடு நெய்யும். மேலும் பனைமரம் உயரமாக இருப்பதால் காகம், பருந்து போன்ற எதிரி பறவைகள் பறவைகளிடமிருந்தும் பாம்புகளிடமிருந்தும் தன் குஞ்சுகளை பாதுகாக்க முடியும்.

0: ஓ, அப்புறம் ஏன் இந்த குருவி பனை மரத்தை விட்டு விட்டு இந்த முள் செடியில் வந்து கூடு கட்டி இருக்கிறது? பனை மரத்தோடு சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை காலி செய்து விட்டதா?
1: அடடா, மன்னரின் கற்பனையே கற்பனை. இல்லை மன்னா, நாம் தான் பனை மரங்களை எல்லாம் வெட்டி அழித்து விட்டோமே. குளக்கரைகளிலும் ஏரிக்கரைகளிலும் இருந்த பனை மரங்களை செங்கல் சூளைக்காகவும் கட்டிடங்கள் கட்டவும் வெட்டி சாய்த்து விட்டோமே. பாவம், இந்த தோக்கணாங்குருவிகள் எங்கே போகும்? பனை மரங்கள் இல்லாததால் வேறு வழியின்றி தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த முள் செடிகளில் பாவம் கூடை கட்டுகின்றன.
0: என்ன மந்திரியாரே சொல்லுகிறீர்? நமது தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரத்தை வெட்டுகிறார்களா? அந்த பனை மரம் நமக்கு நுங்கு தருகிறது, பதநீர் தருகிறது, பாய்ப்பின்ன ஓலை தருகிறது.
1: அது சரி, தாங்கள் சாப்பிடுவதை மட்டும்தான் யோசிப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் மன்னா. பனை மரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிலத்தடி நீரை சேமிக்கவும் மண்ணரிப்பை தடுக்கவும் இந்த தூக்கணாங்குருவி போன்ற உயிரினங்களுக்கு வாழவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது.
0: ஆமாம் மந்திரியாரே, பனை மரங்கள் குறைந்ததால் நீர் நிலைகளும் வறண்டு போகும். இந்த அழகான தூக்கணாங்குருவிகளும் அழிந்து போகுமே. அந்த சிறிய பறவையின் அழகிய கூட்டை பறித்த பாவம் நம்ம எல்லவா சேரும்.
1: மிக சரியாக சொன்னீர்கள் மன்னா. நாம் பனை மரங்களை பாதுகாக்க தவறினால் வருங்கால சந்ததியினர் தூக்கணாங்குருவி கூட்டை புகைப்படங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
0: மந்திரியாரே, உடனே நமது நாட்டு மக்களுக்கு முரசு கொட்டி ஓர் அரசாணையை அறிவியும்.
1: என்ன அரசாணை மன்னா?
0: இனி நம் நாட்டில் யாரும் பனை மரங்களை வெட்டக்கூடாது. நீர்நிலைகளின் ஓரங்களில் லட்சக்கணக்கில் பனை விதைகளை அந்த தூக்குநாங்குருவிகளுக்காக கண்டிப்பாக நாம் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உரக்க சொல்லுங்கள்.
1: ஆஹா, மிக சிறந்த உத்தரவு மன்னா. பனை மரத்தை காப்போம், தூக்கணாங்குருவிகளின் வாழ்வாதாரத்தை மீட்போம் என்று இப்படி அரண்மனைக்குள் அமர்ந்து நீங்களும் நானும் பேசி பயனில்லை. உடனடியாக செயலில் இறங்க வேண்டும்.
0: அப்படியா கூறுகிறேன்? அப்படி என்றால் ஏன் தாமதம்? இப்போதே செல்வோம் குளக்கரைக்கு, நட்டு வைப்போம் பனை விதைகளை. நீர் என்ன செய்கிறீர்? அந்த பனை விதைகள் இருக்கும் சாக்கை தூக்கி கொண்டு என் பின்னே வருகிறீர்.
1: ஆஹா, நமக்கு வேலை வந்துவிட்டது.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாக நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை. தென்குமரி தேனலை நிகழ்ச்சி ஆரம்பம் ஆயாச்சு. இந்த நிகழ்ச்சியில் எப்பவும் போல உற்சாகம் ததும்பும் நிறைய நிறைய விஷயங்கள், அழகான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல விஷயத்தோட நல்ல சிந்தனையோட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சரியா நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? நம்ம யாருக்குமே நேரம் இல்லை. நேரம் இல்லாததால எதையுமே நம்ம அவசர அவசரமா செய்யறோம், பரபரப்பா செய்யறோம். அதனால சின்ன சின்ன தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை சரி பண்ண இன்னும் அதிகமான நேரம் செலவாகுது. அதனால நேர பற்றாக்குறை இருக்கிறது தான் நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்றதுக்கு, சரியா நடக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. பொதுவாக காலை நேரம் அப்படின்னாலே பரபரப்பு தான், ஏன்னா நேரம் குறைவு. எழுந்ததும் அவசரமாக கிளம்பணும், சாப்பிடணும், குழந்தைங்களை தயார்படுத்தணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாமே ஒரு அவசர கதியில் நடக்குது. ஆனால் இந்த பரபரப்புக்கு எல்லாமே ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களை பல பேர் சொல்லுவீங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிற சொல்யூஷன் கரெக்டு தான். நீங்கள் வழக்கமாக எழும்புற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முன்னாடியே எழும்பி பாருங்க. அந்த அரை மணி நேரம் உங்களோட நாளையே மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த செயல் இருக்கும். பரபரப்பில் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கை வந்து தப்பு தப்பாக பண்ணி 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு நீளமாக

ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதையே நம்ம நிதானமா பொறுமையா ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தவறுகள் குறையும். 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை நம்ம 2 நிமிஷத்துலயே முடிச்சுட்டு போயிடும். அதனால எதையுமே நிதானமா நம்ம செய்யறதுக்கு கத்துக்கணும். நிதானத்துக்கு நம்மளுக்கு அதிகமான நேரம் எல்லாம் தேவை கிடையாது. கொஞ்சம் நம்மளுடைய வழக்கமான நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுப்பணும் அப்படின்னா நம்மளோட வேலைகள் எல்லாம் வந்துட்டு பரபரப்பு இல்லாம நிதானமா அழகா நம்ம செயல்படுவோம், இயங்குவோம். அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பணும். இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல வந்து நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் நீங்க சந்திக்கலாம். ஃபாலோ பண்ணாதான் அதனுடைய அருமையை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இன்னைக்கு காலையில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியாச்சு. இனி பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இபிஎஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன, இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில திரைப்பட பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் ரெட்ரோ படத்துல இருந்து வருது. சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன், எஸ்விடிபி குரல்களில் சந்தோஷ் நாராயணன், இசையில் விவேக் வரிகளில் பாடல் கேட்கலாம். இதோ

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 12:10 இளஞ்சாரல் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்துக்கோவை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

0: தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் இன்னைக்கான பொதறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். இபிஎஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில், இபிஎஃப் என்பதன் விரிவாக்கம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பதுதான் இபிஎஃப் இதன் விரிவாக்கம். தமிழில் இபிஎஃப் ஊழியர்களின் வருங்கால வாய்ப்பு நிதி அப்படின்னு சொல்லலாம். இபிஎஃப் அப்படிங்கிற திட்டம் 1952 நவம்பர் 1 முழுமையாக அமலுக்கு வந்தது. இந்த இபிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு இபிஎஃப், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இபிஎஃப் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தகுதியான ஊழியர்கள் இந்த இபிஎஃப்க்கு கீழே உறுப்பினர் ஆகலாம். ஓய்வு கால சேமிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தொகை, இந்த தொகையை வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீடு, கல்வி, திருமணம், மருத்துவம் இந்த மாதிரியான தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இபிஎஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில், இபிஎஃப் என்பதன் விரிவாக்கம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஊழியர்களின் வருங்கால வாய்ப்பு நிதி அப்படின்னு தமிழில் இதை சொல்லலாம். அதாவது ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் தான் இபிஎஃப். இந்த இபிஎஃப் அப்படிங்கிறது வந்துட்டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ் செயல்படுத்தப்படுது. இது இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த இபிஎஃப் அப்படிங்கிற சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக காலை மணி 7:45.
1: தேதியும் செய்தியும் இன்று செப்டம்பர் மாதம் 25
2: தமிழக கவிஞர் பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும்.
1: தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் நாடக எழுத்தாளரும் விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வுமிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவருமான உடுமலை நாராயண கவி அவர்கள் 1899 இதே நாளில் பிறந்தார்.
2: முத்துசாமி கவிராயரின் மாணவரான இவர் ஆரம்பத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதியுள்ளார்.
1: பின்னர் பாரதியாரின் நட்பு கிடைத்தபின் சமுதாய பாடல்களை எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்பினார்.
2: ஏறத்தாழ 10,000 பாடல்களை எழுதியுள்ள இவர் திரையுலகில் தமக்கென ஒரு மதிப்பையும் புகழையும் பெற்றுள்ளார்.
1: நல்ல நல்ல நிலம் பார்த்து, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் போன்றவை இவர் எழுதிய பிரபலமான தமிழ் திரைப்பட பாடல்களுள் சிலவாகும்.
2: அந்தியோதயா திவஸ் இன்று.
1: இந்திய தத்துவ அறிஞரும் பொருளாதார வல்லுநரும் சமூகவியலாளரும் வரலாற்று ஆசிரியரும் இதழாளரும் அரசியல் அறிவியலாளருமான பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 25 அந்தியோதயா திவசாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: இந்நாளின் நோக்கம் சமுதாயத்தின் பிற்படுத்தப்பட்டோரை உயர்த்துதல் என்பதே ஆகும்.

0: இந்திய பொறியியலாளர் சதீஷ் தவான் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக இருந்த சதீஷ் தவான் அவர்கள் 1920 இதே நாளில் பிறந்தார்.
0: இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக பதவி வகித்த இவரது நினைவாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ISRO ஆய்வு மையத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
1: தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் AR முருகதாஸ் அவர்கள் 1977 இதே நாளில் பிறந்தார்.
0: அடிமை வணிகத்தை தடுக்கும் சர்வதேச ஒப்பந்தம் உலக நாடுகள் அணியின் ஆதரவில் 1926 இதே நாளில் கையெழுத்திடப்பட்டது.
1: 1956 இதே நாளில் TAT-1 முதல் நீர்மூழ்கி கப்பல் தொலைபேசி கேபிள் அமைப்பு திறக்கப்பட்டது.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: நிலாவேவா செல்லாதேவா.
1: திரைப்பட பின்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் நடிகரும் தயாரிப்பாளருமான SP பாலசுப்ரமணியம் அவர்கள் 16 இந்திய மொழிகளில் 40,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார்.
0: பாடும் நிலா என்று அழைக்கப்படும் இவர் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியமைக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்.
1: தன்னுடைய இசை வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ள இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: இசை உலக ரசிகர்கள் நினைவில் என்றென்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் 2020 இதே நாளில் இயற்கை எய்தினார்.

0: 1971 கென்யாவிலேயே முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணியும் அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றவரும் கென்யாவைச் சேர்ந்த அரசியல்வாதியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான வாங்கரி மாத்தாய் அவர்கள் 2011 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: கேடபாடல் நடைபெற்ற திரைப்படம் ஜனநாயகன்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
6: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்.
5: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
6: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
8: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில். 9842111 1164.
2: தென்கமரத்தின் நிகழ்ச்சியில் அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் குரல்களில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், கார்த்திக் நேதாவரிகளில்.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை நோக்கி வரலது. தென் குமரி தேன்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமர்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 8:02. வெள்ளமடம் கெர்டி குட்ஃபல் அகத்தி

0: மாரியம்முனை குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் குழந்தைகளுக்கான இதய நோய் சிறப்பு முகாம் நாளை காலை 9 மணி முதல் நடைபெறுகிறது. பண்பலை நூற்றுவரிலிருந்து தென்குமரி தேநெல்லை நிகழ்ச்சி கேட்டுச்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் நேர்களே, இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 55 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சௌசௌ 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 260 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால்சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 68 ரூபாய், கோவைக்காய் 65 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்மலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல், உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்துக்கோவை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில், 9842111964.
0: அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்மை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டலுக்கு 2600 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1900 ரூபாய்.
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
6: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
5: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
6: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: முன்பதிவு அவசியம், கால் 8870198870.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 22.02 அடி, பெருஞ்சாணி அணை 44.60 அடி, சிட்டார் அணை 1 5.25 அடி, சிட்டாறு அணை 2 5.34 அடி, பொய்கை அணை 15 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.78 அடி.

0: அது
1: குமரி பண்பலை 101 நேர்களை இதுவரை கேட்டது ரசித்த நிகழ்ச்சி தன் குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பேசாபரி பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: Muhammad after 56 moves, while Pragyanan drew with Shakriyar Momuradiorev, Arjun with Aydin Suleimanli, and Vidit with Rauf Memodev. India remained in joint second place in the open section with 13 match points. Uzbekistan and Germany share the lead with 14 match points after Germany defeated the host 2.5 to 1.5. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Shagun. The Asian Age headlines, service, not power, goal is nation building, says PM Modi. The Pioneer reports from 1% to 10% by 2035, India seed industry sets its sights on global market. The goal was to set out at FSII Knowledge Day 2026, held as part of the Federation's 10th annual general meeting in New Delhi. Hindustan Times informs Italy cabinet gives nod to burqa ban in school, adding the burqa ban was a matter of security. And finally, the Indian Express informs former Uber driver, farmer son teen up to win India's medals in double sculls. They were an unlikely pair even before they were thrown together. Satnam Singh, the Navy man, Salman Khan, the former Uber driver. Two six-footers from very different backgrounds who had barely 5 days to figure each other out in a double sculls boat. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to interact with participants of Seva Yatra for second day today. Make in India initiative aimed at transforming the country into manufacturing nation completes 12 years today. FSSAI proposes nationwide ban on manufacture and sale of analog paneer. Fourth UP International Trade Show to begin today at India Expo Center and Mart in Greater Noida. Indian duo of Kamaljeet and Suruchi Singh storms into final of mixed team 10-meter air pistol event at Asian Games in Nagoya, Japan. And defending champions India hold Azerbaijan to draw in 8th round of FIDE Chess Olympiad in Samarkand. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பல் 101 நேர்மை பொழுது காலை மணி 8:30.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்பவும் எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியான்னார் இவர். ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன். அதனால் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாராம். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாராம் இவர். இதை பாருங்கள், சாப்பிட்றதுங்கிறது நாம் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்கள் பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாமல் சாப்பிட்றீங்க, அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்குறதில்ல, சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும் பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேறு மாதிரி, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. இப்போ எனக்குள்ளே நடக்கிறது எப்படின்னா, நீங்கள் செய்கிறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போகலை.

0: சாப்பிட்றோம். இது இன்டல்ஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்குது. அவர் சாப்பிடும்பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது, அதனால் அவர் சாப்பிடும்பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடும்பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறதில்ல, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும்பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்கிறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாற்றிக்கிட்டால் போதும். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறை தான். கேட்டால் ஞாபகம் மறதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமாக விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்கே போய் கவுண்டரில் கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு இதை மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மருண்டனன். மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன், ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதற்கான உதாரண வாக்கியம் இதோ,
5: நடுக்கல் பீடும் நினைமும் காலை மருண்டனன். இந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, போரில் வீரமரணம் எய்திய வீரர்களின் பெருமையையும் அவர்கள் நடுக்கல் மூலம் போற்றப்படும் முறையையும் எண்ணி வியந்து வியப்புற்றதை குறிக்கக்கூடியதுதான் இந்த வரிக்கான அர்த்தம். சோ இதன் மூலம் மருண்டனன் அப்படிங்கிறது வியப்படைதல் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க கூடிய வேர்ட் பாராஃபெர்னேலியா, PARAPHERNALIA. பாராஃபெர்னேலியா அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு செயலுக்கு தேவையாக உள்ள பல்வேறு பொருட்கள் அப்படின்னு அர்த்தம்.
3: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வி செல் பாட்ஸ், கிளவுஸ், சீட்ஸ் அண்ட் அதர் கார்டனிங் பாராஃபெர்னேலியா அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் செடி வைக்கக்கூடிய தொட்டிகள், கையுறைகள், விதைகள் மற்றும் பிற தோட்டக்கலை உபகரணங்கள் அனைத்தையும் விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். சோ பாராஃபெர்னேலியா அப்படின்னா நாம ஈஸியா உபகரணங்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். நாம எல்லாருமே மெட்ரோ ட்ரெயின் பார்த்திருப்போம், மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருப்போம். அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கரெக்டா பிளாட்ஃபார்முக்கு வருது, கதவு கரெக்டா பொசிஷன்ல நிக்குது, பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்குறாங்க, ஏறுறாங்க, கதவு க்ளோஸ் ஆகுது, ட்ரெயின் கிளம்புது. ஆனா டிரைவர் சீட்ல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ட்ரெயினை யார் ஓட்டுறாங்க? கம்ப்யூட்டரா இல்ல கண்ட்ரோல் ரூமா இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு நாம யோசிச்சிருப்போம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
5: டிரைவர்லெஸ் மெட்ரோ அப்படின்னா அது ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி, யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் ரூம்ல ஜாய்ஸ்டிக்க வச்சுக்கிட்டு ட்ரெயினை ஓட்டுறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனா அது அப்படி கிடையாது. ட்ரெயினுடைய ஆக்சலரேஷன், பிரேக்கிங், ஸ்பீட், ஸ்டாப்பிங் டோர்ஸ் மாதிரியான பல ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுது. டிராக்ல என்னென்ன நடக்குது, ட்ரெயின் எங்க நிக்குது, முன்னாடி இன்னொரு ட்ரெயின் இருக்குதா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, பிரேக் எப்ப போடணும், இது மாதிரியான தகவல்களை சிஸ்டம்ஸ் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா மாடர்ன் மெட்ரோ சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்படுது.

0: இதுல மூணு முக்கிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன். இது என்ன செய்யுது அப்படின்னா, ட்ரெயின் எந்த ஸ்பீட்ல போகுது, முன்னாடி எதுவும் பிளாக் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தேவைப்படும் போது பிரேக் போட்டுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ஆபரேஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிலரேட் பண்ணுது, ஸ்டேஷன்ஸ் வரும்போது ட்ரெயினை ஸ்டாப் பண்றது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இது செஞ்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் சூப்பர்விஷன். இது வந்து ஓவரால் மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கும். சோ சேஃப்டி பல லேயர்ஸா டிசைன் செய்யப்பட்டிருக்கு.
1: அப்ப மெட்ரோ ட்ரெயினுக்கு மனிதர்களே தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, டிரைவர் தான் இல்லையே தவிர கண்ட்ரோல் ரூம் ஆபரேட்டர்ஸ், மெயின்டெனன்ஸ் டீம், ஸ்டேஷன் ஸ்டாஃப், எமர்ஜென்சி பர்சனல்னு சிஸ்டம் மானிட்டர் அப்புறம் மெயின்டைன் செய்யறதுக்கு கண்டிப்பா மனிதர்கள் தான் தேவை.
0: சோ டிரைவர்லெஸ் மெட்ரோக்கு பின்னால நூற்றுக்கணக்கான சென்சார்ஸ், பல சேஃப்டி சிஸ்டம்ஸ், பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ்னு பெரிய டெக்னாலஜி டீம் அந்த ட்ரெயினை இயக்கிட்டு இருக்குது. இது எதுவுமே தெரியாம நாம ரொம்ப அமைதியா ஜாலியா மெட்ரோல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்துக்கோவை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லாம வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
2: கேகே எக்ஸ்பிரஸில் முதல் பாடல் ஜெயிலர் திரைப்படத்திற்காக.

0: மத நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இன்று பிற்பகல் மணி 3:02 இருக்கு. 2620240 மற்றும் 1 2 9 0 7 2 2 இணைப்பெண் 0 4 6 5 2 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஜோடு கண்ணா.

நிறைவு பெற்றது கேகே எக்ஸ்பிரஸ். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சுட்டி குழந்தைகளுக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், நல்லா பேச தெரியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான களம் தான் நம்ம குமரி பண்பலை 101 வழங்கும் பட்டாப்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இன்றிரவு மணி 8:05 நேரலை நிகழ்ச்சியில் உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களை பங்கேற்க செய்யுங்க. 2602240 மற்றும் 2907722 இதற்கான இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்டுங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டை பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் மற்றும் சுச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைத்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
4: வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
5: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
4: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 2 9 0

7722 இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903 2573739.

0: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் நதிதார்க்கம் ஞானக்கம் இனிய காலை வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா?
1: வில்லிக்குறை தொடை கோடை கண்டன்.
0: சரி, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்யா?
1: பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து. பல்லாசி குதிரை.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடல கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

காட்டி கரம்புடிக்க நடந்தார், பல மேடான பாதையெல்லாம் கடந்தார், ஓடாத வேஷம் பல போட்டார் சுந்தரர் மீனாட்டி கரம்புடிக்க நடந்தார், பல மேடான பாதையெல்லாம் கடந்தார், மறி போற

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம். வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
7: புதப்பான்ல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன்
6: சார். சரிங்கம்மா, இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: மறிக்கொழுந்து படத்துல இருந்து கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துடு, அந்த பாட்டு வேணும் சார்.
6: சரி, இந்த திரைப்படம் பாத்திருக்கீங்களா?
7: இல்ல சார், பாட்டதான் கேட்பேன். கண்ணதாசன நம்ம பாக்கல.
6: சரி,
7: அவருடைய பாடல்களை கேட்டுதான் வந்துட்டு வரோம்.
6: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிமா.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று பகல் மணி 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடர்.

0: நேரம் 9:17 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் நினைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்க யார் பேசுறீங்கய்யா?
1: அரசாலையிலிருந்து ராதாகிருஷ்ணன்.
0: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ரயப்பா படத்தில இருந்து.
0: நல்லா பாடுவீங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்கலாமையா? நன்றி ஐயா.
1: நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நேரம் 9:25. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையின் உச்சி ஒன்று. இது குமரி மண்ணின் குரல். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்தனே, வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, எந்த திரைப்படத்தில இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சந்தித்த வேலை படத்தில இருந்து.
0: ஒரு பாட்டு தான் பாட முடியும் இப்போ, இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு பாட்டை இப்ப கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி சார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேய விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர் இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: ராணி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அரண்மனை கிளி படத்துல இருந்து வான்மதியே, ஓ வான்மதியே, தோடு சொல்லு வான்மதியே.
0: சரி,
1: அந்த பாட்டு
0: உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிமா.
1: சரி, நன்றி சார். நன்றி சார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
1: செண்பகராமன் புதிலிருந்து நீ இல்லாமணி பேசுறேன்
0: சார். சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: முற்று திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி மற்றவன் தொழிலாளி என்று தொடங்கும் பாடல் வேண்டும்.
0: சரிங்க ஐயா, இந்த திரைப்படம் பாத்திருக்கீங்களா?
1: அடிக்கடி
0: நிறைய பாத்திருக்கீங்க. ஒரு திரைப்படத்தை பிடித்த அந்த பாடலை கேட்டு

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன என்பது குறித்தும், பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் என்பது குறித்தும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியர்களே, இவர் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் முறையான் 290-7222 அலைபேசி எண் 8903-25703. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 9:46. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: நன்றிமா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 12 இளஞ்சாரல், இது உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம். கருத்துக்கோவை கேட்கலாம். நேரம் 9:52. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா? எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லலாமா?
5: குலசேகரபுரம் செல்லப்பன் பேசுறேன்.
4: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
5: பிரபு நடித்த கும்பகர தங்கையா படத்திலிருந்து.
4: சரி, இந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
5: அது வந்து நல்ல இயற்கை காட்சி.
4: சரிங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.
5: நன்றி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி. சுகுமார். வணக்கம் நேயர்களே.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.

0: நேரம் பத்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் சுர்ஜி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நெய்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பல ஆண்டுகளாக குமரி மக்களின் அன்பை பெற்ற ஒரே பண்பலை குமரி பண்பலை நூற்று ஒன்று. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:02. இளஞ்சாரல்
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: அப்போ நம்மளோட மனமானது சமநிலையில இயங்கும். இந்த லைன்ஸோட இன்னைக்கு நம்ம இளஞ்சாரல் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போதுமே நாம ஒரு கோல் செட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளால அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட போராட முடியும், வெற்றியையும் எளிதா பெற முடியும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலையும் இத பத்தி தான் பேச போறோம். உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட பங்கேற்பாளர்களா வினிஷா, பொன்னலகி, சந்தியா, கல்பனா அப்படிங்கிற கல்லூரி மாணவிகள் எல்லாம் பேச போறாங்க. அவங்களோட கருத்துக்களை எல்லாம் நாம கேட்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வினிஷா. ஒரு சின்ன கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் கனவு இருக்கா? இல்ல இல்ல, தூங்கும் போது வர கனவு இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாதிக்கணும், நமக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆசைப்படுற அந்த கனவு. சில பேருக்கு இப்பவே ஆன்சர் இருக்கும், நான் டாக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும், என்னோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கணும், இப்படி நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா சில பேரு எனக்கு கனவு இருக்குதான், ஆனா என்னன்னு கிளியரா தெரியலேன்னு சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, ஏன்னா ஒவ்வொருத்தவருக்கும் கனவு இருக்கிற விதமும் நேரமும் வெவ்வேறாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கனவுனா என்னன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி நாம மனசுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு ஆசைதான் கனவு. நான் இப்படிதான் ஆகணும், நான் இதை சாதிக்கணும், என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு படம் உருவாகும் இல்லையா, அதுதான் கனவு. கனவு என்றாலே பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கும், இன்னொருத்தருக்கு நல்ல ஜாப் வாங்கணும்னு இருக்கும், இன்னொருத்தருக்கு தன்னோட ஃபேமிலிய சந்தோஷமா பார்த்துக்கணும்னு இருக்கும். அவ்வளவு ஏன், நான் என்னை நம்பி ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய கனவு தான். அப்படின்னா இந்த கனவுகள் ஏன் முக்கியம்? நம்ம வாழ்க்கைய ஒரு ஜேர்னின்னு எடுத்துக்கோங்க. நாம ஒரு பஸ்ல ஏறிட்டோம், ஆனா அந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியாது, இந்த ஸ்டாப்ல இறங்கணும்னு தெரியாது. அப்ப எப்படி இருக்கும்? இந்த இடம்னு தெரியாம எங்கேயோ போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் கனவு இல்லாத வாழ்க்கையும். நாம படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், டெய்லிங் ரொட்டீன்ல இருக்கிறோம், ஆனா நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு தெரியலனா வாழ்க்கையை ஒரு ரொட்டீனா மாறிடும். அதனாலதான் கனவு முக்கியம். கனவு நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது, நம்ம எங்க போகணும்னு அது சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கனவு காண்பது மட்டும் போதாது, நிறைய பேரு கனவு காண்பாங்க, நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல ஜாபுக்கு போகணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த க்வெஸ்சன் என்ன, அதுக்காக என்ன செய்ய போற, அதுதான் முக்கியம். ஏன்னா கனவு மட்டும் இருந்தா அது ஆசை, கனவோடு சேர்ந்து செயல் இருந்தா அது இலக்கு. இந்த கனவுகளை இலக்கா எப்படி மாத்துவது? இதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபார்முலாஸ் எல்லாம் தேவையில்லை. முதல்ல உனக்கு என்ன வேண்டும்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொன்னா அது கொஞ்சம் பொதுவானது. அதுக்கு பதிலா நான் இந்த கோர்ஸ் முடிச்சு இந்த ஃபீல்ட்ல வேலை செய்யணும்னு தெளிவா முடிவு பண்ணலாம், அதுதான் முதல் ஸ்டெப். அடுத்தது இந்த பெரிய கனவை சின்ன சின்ன கோல்ஸா பிரிக்கணும். உதாரணத்துக்கு நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு கனவு இருக்கு, அதுக்காக நாளைக்கே ஃப்ளூவெண்ட் ஆகணும்னு நினைக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு 10 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம், டெய்லி 5 நியூ வேர்ட்ஸ் கத்துக்கலாம், ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் இங்கிலீஷ் பேசி பார்க்கலாம். இப்படி சின்ன சின்ன முயற்சிகள் சேரும் போதுதான் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால நண்பர்களே, பெரிய கனவு காண்பது தப்பே கிடையாது, ஆனா அந்த பெரிய கனவை பார்த்து பயப்படக்கூடாது. இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே, என்னால முடியுமான்னு நினைக்காம இன்னைக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அந்த ஒரு ஸ்டெப் தான் முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பெரிய மலை ஏறணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மலையை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு பெரிய மலையா, என்னால முடியாதுன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டா மலை ஏற முடியுமா? முடியாது. சரி, முதல்ல அந்த ஒரு இடம் வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப், இப்படி போயிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா அடடா இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாள்ல வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் இல்ல, டெய்லி ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம கனவை நோக்கி பயணிக்கும் போது தோல்வி வந்தா இங்கதான் நம்ம பல பேரும் ஸ்டாப் ஆகிடுறோம். ஒரு தடவை தோல்வி வந்ததும் என்னால முடியாது, இது எனக்கானது இல்ல அப்படின்னு நாமளாவே முடிவு பண்ணிடுறோம். ஆனா உண்மையிலேயே தோல்வி வந்ததால கனவு முடிஞ்சிடாது, அது நம்ம ரூட்டை கொஞ்சம் மாற்றலாம், நம்ம மிஸ்டேக்கே காட்டலாம், இன்னும் நல்லா முயற்சி செய்ய சொல்லலாம். அதனால தோல்வியை பார்த்து பயம்

0: கவலைப்படாதீங்க. விழுந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் எழுந்து நடக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கனவை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் நம்மளோட கனவை பார்த்து சில பேர் சிரிக்கலாம், இதெல்லாம் உன்னால முடியாது, நீ இதை அச்சீவ் பண்ணுவியான்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்யணும்? அவங்களோட வார்த்தையில நம்ம கனவை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காக யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டியதும் இல்ல. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அதுவே போதும். நம்ம நிகழ்ச்சியோட டைட்டில்லையே ஒரு அழகான மெசேஜ் இருக்கு, உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம். கனவு எல்லாருக்கும் வரும், ஆனா உறுதியான கனவுனா என்ன? என்ன வந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன், தோல்வி வந்தாலும் நான் விட மாட்டேன், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டிய இடத்துக்கு போவேன். இந்த மைண்ட் செட் இருக்கிற கனவுகள் தான் உறுதியான கனவுகள். அந்த உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுக்கணும்னா நம்ம நேரம், முயற்சி, பொறுமை, நம்பிக்கை இதெல்லாம் அதுக்காக கொடுக்கணும். அதனால நண்பர்களே, இன்னைக்கு நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, என்னோட கனவு என்ன? அதுக்கான ஆன்சர் உடனே கிடைக்கலனா பரவாயில்ல, கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன? நீங்க எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த கனவை ஒரு இலக்காக மாற்றுங்க. அந்த இலக்கே சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிங்க. டெய்லியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. தோல்வி வந்தாலும் விடாதீங்க. ஏன்னா கனவு காண்பது முதல் படி, அதை நம்புவது அடுத்த படி, அதற்காக முயற்சி செய்வதுதான் முக்கியமான படி. நம்ம கனவுகள் வெறும் கனவுகளா இருக்க வேண்டாம், அந்த கனவுகளுக்கு நாம உயிர் கொடுப்போம். இதுதான் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் என்ற நம்ம பயணத்தின் முதல் படி. நன்றி நண்பர்களே.
1: மக்களே, நான் உங்கள் பொன்னழகி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவுக்கு உயிர் கொடுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு சின்ன ஊர்ல அருண் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு, ஒரு நாள் நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும், அதுவும் சாதாரணமா இல்ல, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும், மக்களுக்கு பயன்படுகிற மாதிரி ஏதாவது செய்யணும் என்பது அவனோட ஆசை. ஆனா அருணோட நிலைமை அவ்வளவு வசதியானது இல்ல. அவனோட அப்பா ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அம்மா வீட்லயே இருந்து குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. அருண் படிக்கிற ஸ்கூல்ல கூட பெரிய வசதிகள் கிடையாது. ஒரு நாள் ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க பெரியவங்களானதும் என்ன ஆகணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க, டாக்டர், போலீஸ், டீச்சர் இப்படின்னு. அருண் மட்டும் எழுந்து நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னான். கிளாஸ் முழுக்க அமைதியா இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிரிச்சிட்டு, நீயா சயின்டிஸ்ட்? முதல்ல இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுற வழிய பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணினான். கிளாஸ்ல சில பேர் சிரிச்சாங்க, அருணுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவன் எதுவும் சொல்லல, அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு நாள் நான் முடிச்சு காட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் தினமும் படிக்க ஆரம்பிச்சான். ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போவான், வீட்டுல கிடைக்கிற பழைய புத்தகங்களை எடுத்து படிப்பான், சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தேடி படிப்பான், புரியாத விஷயம் இருந்தா மறுநாள் டீச்சர் கிட்ட கேட்பான். ஆனா எல்லா நாளும் அவனுக்கு ஒரே மாதிரி இருக்கல. சில நாள்ல அவனால படிக்கவே முடியாது, சில நேரம் வீட்டுல வேலை இருக்கும், சில நேரம் எக்ஸாம்ல மார்க் குறையும். ஒரு தடவை அவன் முக்கியமான தேர்வுல எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவான மார்க் எடுத்தான். அந்த நாள் வீட்டுக்கு வந்ததும் புத்தகத்தை மூடி வச்சுட்டான். என்னால முடியாதோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் அம்மா அதை கவனிச்சாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அருண் எதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னோட கனவு ரொம்ப பெருசா இருக்குதுமா, என்னால அதை அடைய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னான். அவங்க சிரிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, கனவு பெருசா இருக்கிறது பிரச்சனை இல்லப்பா, விட்டுறதுதான் பிரச்சனை. அந்த ஒரு வார்த்தை அருணோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில அவன் மறுபடியும் புத்தகத்தை எடுத்தான். இந்த தடவை அவன் ஒரு முடிவு எடுத்தான், நான் ஒரே நாள்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்க மாட்டேன், இன்னைக்கு என்னால முடிஞ்சதை மட்டும் செய்வேன். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தோல்வி வந்தது, சில விஷயங்கள் ஒர்க் ஆகல, சில முயற்சிகள் பாதியிலே நின்னுச்சு. ஆனா அவன் ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான், இப்போ நான் என்ன கத்துக்கிட்டேன்? அதனால ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு ஒரு பாரமா மாறிச்சு. பல வருஷங்கள் கழிச்சு அதே அருண் ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தான். ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டாங்க. அவன் கிளாஸ்க்கு முன்னாடி நின்னான். அவனை பார்த்ததும் அவனோட பழைய டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, அருண், உன்னோட அந்த கனவு என்னாச்சு? அருண் சிரிச்சான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, டீச்சர், அந்த கனவு அப்படியே இருக்கு, ஆனா இப்போ அது கனவு மட்டும் இல்ல, அதுக்காக நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்துல அவனை கிண்டல் பண்ண அந்த பழைய ஃப்ரெண்டு அங்கே இருந்தான். அவன் அருண் கிட்ட வந்து, டே, அன்னைக்கு நான் உன்னை கிண்டல் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா?

அப்படின்னு கேட்டான். அருண் சிரிச்சிட்டு, ஞாபகம் இருக்கு, ஆனா அதை நான் மறக்கல, அது கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, இந்த கதையில அருணுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் அவனுக்கு எந்த தடையும் வரலன்னு இல்ல. தடைகள் வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு, மத்தவங்க கிண்டல் பண்ணாங்க, ஆனா அவன் தன்னோட கனவு மட்டும் விட்டு கொடுக்கல. அதுதான் வித்தியாசம். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான். சில நேரம் நம்ம கனவு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும், சில நேரம் நம்மளால முடியாத மாதிரி தோணும். அப்போ ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கோங்க, கனவு அடைய எவ்வளவு நேரம் ஆகும்னு முக்கியம் இல்ல, அதை அடைய நாம நடக்க ஆரம்பிச்சிட்டோமா என்பதுதான் முக்கியம். அதனால கனவு காணுங்க, அதை நம்புங்க, ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. ஏன்னா ஒரு நாள் அந்த சின்ன அடி தான் நம்ம பெரிய வெற்றிக்கான முதல் அடியா மாறும். இதுதான் அந்த உறுதியான கனவு, உயிர் பெற ஆரம்பிக்கிற தருணம். நன்றி நண்பர்களே.

0: கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
1: வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சந்தியா. கனவுக்காக நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு நிமிஷம், இதை நம்ம வாழ்க்கையில யாராவது உண்மையிலேயே பண்ணி காட்டிருக்காங்களான்னு யோசிச்சா, டெஃபினெட்லி இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய பர்சனாலிட்டியான பர்சன் யாருன்னு கேட்டா, அவரு தாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பெயரை கேட்டவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ராக்கெட்டா இல்ல பிரசிடண்டா இல்ல அவரோட அந்த அழகான ஸ்மைலா, எல்லாமே ஞாபகம் வரும். ஆனா அந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தாருன்னு கேட்டா, அத தாங்க நம்ம இப்ப பாக்க போறோம். சரி, நம்ம ஜேர்னிய ஆரம்பிக்கலாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன அழகான இடம் ராமேஸ்வரம். அங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவருங்க. பெரிய வசதி கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுங்க, அதுதான் கனவு. வானத்துல விமானம் பறந்தா கூட, வா இத நானும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அந்த சின்ன ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய லட்சியமா மாறுச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், கனவு காண்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருமே தினமும் கனவு காண்றோம் தானே? நல்லா படிக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், ஒரு நல்ல பெரிய ஆளாகணும் அப்படின்னு நிறைய கனவு காண்றோம். ஆனா அந்த கனவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட, ஐயோ என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோம். ஆனா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், அவங்க வாழ்க்கையில ப்ராப்ளம் இருந்துச்சு. குடும்ப பெரிய வசதி கிடையாது, படிக்கணும், முன்னேறணும், அதே நேரத்துல குடும்பத்துக்கு உதவணும். அதனால சின்ன வயசுலயே செய்தித்தாள் விநியோகம் செஞ்சாருங்க. கால வேலை, அதுக்கப்புறம் பள்ளி, அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்னு அவரோட ஜேர்னி தொடர்ந்து போயிட்டேதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, ஆனா கனவு அதை விட பெருசா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில சேர்ந்தாரு. சரி, இப்ப எல்லாம் ஈஸி அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லைங்க. அங்கேயும் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுங்க. டைம் ரொம்ப குறைவு, ப்ரெஷர் நல்லாவே அதிகங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? டைம் இல்ல, விட்டுடலான்னு சொல்லல. அதனால இன்னும் வேகமா முயற்சி பண்ணணும்னு நினைச்சாரு. முழு கவனத்தையும் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு வச்சாருங்க. அங்கதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான லெசன் வந்தது. திறமை மட்டும் இருந்தா போதாதுங்க, அதை நிரூபிக்க ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவைங்க. இதுக்கப்புறம் தாங்க அவரோட ஜேர்னி ரொம்ப பெருசா இருந்துச்சு. விண்வெளித்துறை, பாதுகாப்பு துறை அப்படின்னு இந்தியால முக்கியமான அறிவியல் துறைகள்ல பணியாற்றினாருங்க. அதுக்கப்புறம் ISRO பணியாற்றாரு. இந்தியாவின் சேட்டலைட் லான்ச் திட்டங்கள்ல முக்கியமான பங்கு வகித்து வருங்க இவரு. இங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க, அவரோட ஜேர்னில சக்சஸ் மட்டும் கிடையாது, தோல்வியும் வந்துச்சு, சோதனைகளும் இருந்துச்சு. சில நேரங்கள்ல முயற்சிகள் எதிர்பாராத மாதிரி நடக்கல. ஆனா அவர் நின்னுட்டாரான்னு கேட்டா, இல்லங்க. அதுதான் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. தோல்விய பார்த்து பயப்படல, தோல்வியில இருந்து பாடத்தை கத்துக்கிட்டாருங்க. அதனால நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க சொல்றேங்க. ஒரு தோல்வி நம்மள தோல்வியாலதாங்க மாத்தோம். அந்த தோல்விக்கு பிறகு நம்ம மீண்டும் அதை முயற்சி செஞ்சோம்னா அதுதாங்க முக்கியம். அப்படியே அவரோட முயற்சி வளர்ந்துகிட்டே தாங்க போச்சு. இந்தியால முக்கியமான அறிவியல் திட்டங்கள்ல பங்கேற்றிருக்கிறாருங்க, பல விருதுகள் பெற்றிருக்கிறாரு. அவரோட பேரு நாடு முழுக்க தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆனா இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த அந்த சிறுவன் ஒரு நாள் இந்தியாவின் குடியரசு தலைவரா உயர்ந்தா, வாவ், ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஜேர்னி. அதனாலதாங்க மக்கள் அவரை அன்போட மக்களின் ஜனாதிபதின்னு அழைக்கிறாங்க. ஆனா எனக்கு அவரோட ஜேர்னில இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. அவர் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிட்டும் மாணவர்களை மறக்கவே இல்லைங்க. இளைஞர்களை சந்திச்சு பேசுறாரு, மாணவர்களோட பேசுவாரு, அவர்களோட கனவுகளை பற்றி கேட்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, இன்றைய இளைஞர்களோட கனவு தான் நாளைய இந்தியாவை உருவாக்கும்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாமா? ஒரு சின்ன ஊர், ஒரு சாதாரண குடும்பம், குடும்ப சிரமங்கள், படிப்பு, செய்தித்தாள் விநியோகம், விமானங்களை பார்த்து வந்த ஒரு கனவு, அந்த கனவுக்காக எடுத்த முயற்சிகள், தோல்விகள், மீண்டும் முயற்சி, அறிவியல் சாதனைகள், அதுக்கப்புறம் இந்தியாவின் குடியரசு தலைவர். இந்த முழு ஜேர்னியையும் நாலே வார்த்தையில சொல்லணும்னா, கனவு, தடைகள், முயற்சி, சாதனை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கனவு வச்சிருப்போம்.

0: ஆனா அந்த கனவுக்கு முன்னாடி தடை மட்டும் வந்துடக்கூடாதுங்க. அப்துல் கலாம் சார் அவர்களோட வாழ்க்கையில பார்த்தோம்னா தடை வந்த பாதைய மாற்றலாம், ஆனா லட்சியத்தை விட கூடாதுங்க. கனவு பெரியதா இருக்கட்டும், பாதை கஷ்டமா இருக்கட்டும், ஆனா முயற்சி மட்டும் கைவிடவே கூடாதுங்க. ஏன்னா கனவு மட்டும் இருந்தா அது ஆசைங்க, கனவுக்காக முயற்சி பண்ணனா அது லட்சியங்க. இந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டா அதுதாங்க சாதனை. அதனால நண்பர்களே, நாம கனவுகளை வெறும் கனவா மட்டும் வச்சுக்காம அதுக்கு உயிர் கொடுப்போமா? தடைகள் வந்தா பயப்படாம மீண்டும் முயற்சி செய்வோம். ஒரு நாள் நாமளும் பெருமையா சொல்லணும், நான் கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாகி விட்டது என்று. இதுதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கையில இருந்து நான் சொல்லித்தரும் மிக பெரிய பாடம். கனவு காண்போம், கனவை நம்புவோம், முயற்சி செய்வோம், ஒரு நாள் சாதித்து காட்டுவோம். அதோட இந்த அழகான ஜேர்னிய இங்க முடிச்சுக்கலாங்களா? ஆனா நம்முடைய ஜேர்னி எப்பவும் முடியக்கூடாதுங்க.
1: வணக்கம் மக்களே, நான் உங்கள் கல்பனா பேசுறேன். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை கேட்டதும் ஒரு விஷயம் நமக்கு புரியும், கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவுக்காக தொடர்ந்து நடக்கணும். அந்த எண்ணத்தோட ஒரு சின்ன கவிதை. கனவு காணும் கண்களுக்கு பாதைகள் தெரியாமல் போகலாம், முயற்சி செய்யும் கால்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் சென்றால் கனவும் நிஜமாகும். நண்பர்களே, இந்த கவிதையில இருக்கிற ஒவ்வொரு வரியும் நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா பொருந்தும். சில நேரம் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. சில நேரம் நம்ம பாதை தெளிவா இருக்காது. சில நேரம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் உடனே வெற்றி கிடைக்காது. அந்த நேரத்துலதான் நமக்கு தேவைப்படுறது நம்பிக்கை. என்னால முடியும், அந்த ஒரு நம்பிக்கை. ஒரு கனவு மனசுக்குள்ள தோன்றது முதல் படிதான். அந்த கனவை ஒரு இலக்கா மாற்றணும், அதுக்காக ஒரு திட்டம் போடணும், அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யணும். வழியில தடைகள் வந்தா அதை பார்த்து நின்னுடாம சரி இதையும் தாண்டி போகலாம் அப்படின்னு முன்னாடி போகணும். அதுதான் கனவுக்கு உயிர் கொடுக்கிற பயணம். நம்மில் ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அது பெரிய கனவா இருக்கலாம், சின்ன கனவா இருக்கலாம். ஆனா அந்த கனவு நம்ம மனசுக்கு உண்மையானதா இருந்தா அதை விட்டுடாதீங்க. ஒரு தடவை தோல்வி வந்தா என்னால முடியலன்னு முடிவு பண்ணாதீங்க. அதற்கு பதிலா இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா வெற்றி என்பது ஒரு நாள்ல கிடைக்கிற விஷயம் இல்ல. நேற்று எடுத்த ஒரு சின்ன முயற்சி இன்று எடுத்த இன்னொரு முயற்சி, நாளைக்கு எடுக்க போற இன்னொரு முயற்சி. இப்படி நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் சேர்ந்துதான் ஒரு நாள் பெரிய சாதனையா மாறும். அதனால நண்பர்களே, உங்க கனவை குறைத்து மதிப்பிடாதீங்க. அது இப்போ சின்னதா தெரியலாம், ஆனா அதற்காக நீங்க தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் அது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலிருந்து பார்த்த விஷயங்களை ஒரு முறை நினைச்சு பார்ப்போம். கனவுனா என்ன? நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம மனசுக்குள்ள உருவாகிற ஒரு ஆசை. அது ஏன் முக்கியம்? அது நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அதை எப்படி இலக்கா மாற்றுவது? தெளிவான இலக்கு வைத்து திட்டமிட்டு தினமும் ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும். தடைகள் வந்தால் நின்றுடக்கூடாது, தோல்வி வந்தா விட்டுடக்கூடாது, மீண்டும் முயற்சி செய்யணும், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். அதனால கனவு என்பது நம்முடைய மனதில் தோன்றும் ஒரு எண்ணம் மட்டுமல்ல, அதை இலக்கா மாற்றி திட்டமிட்டு தடைகளை தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் அந்த கனவுக்கு உயிர் கிடைக்கிறது. நம்ம எல்லாருடைய கனவுகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த கனவுகளை வெறும் நினைவுகளா விட்டுடாம அதற்காக ஒரு அடியாவது இன்று எடுத்து வைப்போம். கனவு காண்போம், நம்பிக்கையோடு முயற்சி செய்வோம், தடைகளை தாண்டுவோம், நம்ம கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம். இதுதான் நம்முடைய இன்றைய செய்தி. உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம். நன்றி நண்பர்களே.
2: நம்மளை நம்பி ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய கனவுதான் அப்படின்னு, நம் கனவுகளை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடக் கூடாது, ஒரு சிறிய ஆர்வம் தான் மிகப்பெரிய கனவா மாறும் அப்படின்னு, தொடர் முயற்சி ஒரு நாள் மிக உயர்ந்த வெற்றியை தரும் அப்படின்னு கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு GM தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
3: இளஞ்சாரல்.

0: தன்கோ. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:30. மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர். கேட்பதற்கு முன்,
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
4: சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம், இனி ஒரு பிரிவும் உண்டோ, இன்பம் பெற தடையும் உண்டோ? சின்னஞ்சிறு வயது முதல்
5: ஆறுமுக பாண்டிங்கிற பேருக்கு மணியாடுற எதுவும் இருக்கானே? இல்லையா, எவன் அனுப்ப போறேன்? நமக்கு மணியாடுற நாமளே அனுப்புனதான் உண்டு போல இருக்கு. சரி சரி, அந்த தபாலையாச்சும் கொடுங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.
6: டே மாப்பிள்ள, ஆறுமுக பாண்டி வாசல் என்னடா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க?
5: மாமா வணக்கம் வைக்கிறேன். மாமா வாசல்ல தனியா புலம்புற அளவுக்கு உங்க மகன் சங்கர பாண்டி ரேஞ்சுக்கு இன்னும் வரல மாமா.
7: டேய் இறறான் தர்வால. டேய் மாப்ள வந்துட்ட இல்ல வாங்கன வளைக்கே.
8: டேய் டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? இன்னைக்கு என்னமோ விடிஞ்சு எந்திரச்சதுல இருந்து உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. எல்லா சமையலையும் இப்பவே முடிச்சிரலாம்னு பார்த்தா உங்க விவகாரம் பெரிய விவகாரமாவுல இருக்கும் போல் இருக்கு.
6: மீனாட்சி, காலை நண்பகல் இரவு அப்படின்னு எல்லா சமையலையும் இப்பயே முடிச்சிட்டியா?
8: ஆமா.
6: பலே பலே, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நாளைக்கு சமையலையும் சேர்த்து முடிச்சிரு.
8: என்ன அங்க கேலி பண்றீங்க?
6: பின்ன என்ன, இந்த பொம்பளைகளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தா போதுமே, சமய கட்டை விட்டு வெளியே வரமாட்டீங்களே.
5: அவங்க வெளியே வராம இருந்தா நல்லதுதான். அவங்களுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி அரிசி பானைய தூக்கி அங்கிட்டு வை, பருப்புட்ட பாவை தூக்கி இங்கிட்டு வை,
7: அம்மியை தூக்கி ஆட்டோ இருந்த இடத்துல வை, ஆட்டோ தூக்கி அம்மி இருந்த இடத்துல வை
5: அப்படின்னு எங்களை விரல்ல வேலையை நுணங்கு எடுத்து போட்டுறாங்க.
8: ஏங்க, மாசத்துல எப்பவாவது ஒரு நாள் சமய கிட்ட ஒதுங்க வைக்கிறதுல என்ன தப்பு? எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கணுமாக்கும்.
6: ஏ மாப்பிள, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. வாசல் என்னடா தனியா பேசிக்கிட்டு இருந்த?
5: மாமா தனியா ஒண்ணும் பேசல மாமா, நம்ம ஒரு போஸ்ட்மேன் வந்தார்ல, அவர்கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தேன்.
7: அப்படியா? எப்பவாவது நம்ம வீட்டு பக்கம் வர்ற போஸ்ட்மேன் இன்னைக்கு வந்தாரா? ஆமா, என்ன சமாச்சாரம்?
5: என்ன சமாச்சாரம், ஒரு 50 ரூபாய் கைமாத்தா கடன் வேணும்னு கேட்டாரு.
7: ஓஹோ, கடன் கேட்கிற சமாச்சாரத்துக்கு தான் வந்தாரா?
5: டே போஸ்ட்மேன் எதுக்குற வீட்டுக்கு வருவாரு? தபால் குடுக்க தானே வர்றாரு. வந்தாரு, குடுத்துட்டு போயிட்டாரு.
8: தபாலா? ஹடரே, நல்ல சகுனந்தா. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாமே நல்லதா நடக்குது.
6: அருண் பாண்டி, தபால் யாருக்கு வந்திருக்கு?
7: யாருக்கு வரப்போகுது? எனக்கு தான் வந்திருக்கான். நான் தான் உலகம் பூரா கான்டாக்ட் வச்சிருக்கேன்ல சினிமா மூலமா.
5: மாமா, ரெண்டு தபால் வந்திருக்கு, ரெண்டுலயும் ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கு.
6: ஓஹோ,
5: ஆனா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஃப்ரம் அட்ரஸ்ல ரெண்டுமே இல்ல.
8: ரெண்டு பேர் பேருக்கா?
5: ஆமாக்கா, ஒன்னு உன் பேருக்கு வந்திருக்கு, இன்னொன்னு மாமா பேருக்கு வந்திருக்கு.
7: அர்ரா சக்கை நானா? ஆத்தா பேரு கூட லெட்டரா?
6: யாராவது சீலா கடைக்காரன் தள்ளுபடி போட்டிருக்கோம்னு லெட்டர் போட்டிருப்பேன்.
5: எதுக்கு சஸ்பென்ஸ், உடச்சே பாத்துருவோமே.
8: முதல்ல என் பேருக்கு வந்த லெட்டர் பிரி.
5: மாமா, அக்கா பேருக்கு வந்த லெட்டர் முதல்ல பிரிக்கிறதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே?
6: இல்ல இல்ல, பிரிச்சு படி.
7: ஏன் அந்த லெட்டரை படிக்க எங்களுக்கு தெரியாதோ? நாங்களும் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுதான் இருக்கோம்.
8: சங்கரா, நீயே வாங்கி படிப்பா. ஆத்தாவுக்கு வந்தத நீ படிச்சா என்ன, தம்பி படிச்சா என்ன? ஆறுமுகம் சங்கர பாட்டிக்கிட்டே லெட்டர் குடு.
5: சரிக்கா, இந்த மாப்பிள லெட்டர். கவனமா, உச்சரிப்பு சுத்தமா, வார்த்தை சுத்தமா, லெட்டர்.

0: படிக்கணும். ஆமா,
1: சும்மா குற லெட்டர், ஒரு பெரிய கம்ப ராமாயணர், இவர் படிச்சு எல்லாம் சுத்தமா படிச்சிருவாரா?
2: இப்ப என்ன சொன்ன, கம்ப ராமாயணரா? யாரா அவரு?
1: எப்பா இது கூட தெரியாது உனக்கு? கம்ப ராமாயணத்தை எழுதினவரு கம்ப ராமாயணர்.
0: மாமா, அவங்க மகன் இப்ப அந்த ரூட்ல வராரு. தொல்காப்பியத்தை எழுதினவரு தொல்காப்பியருங்கிற மாதிரி கம்ப ராமாயணத்தின் எழுதினவரு கம்ப ராமாயணரா.
3: டே மகனே, கம்ப ராமாயணம் அப்படின்னாவே கம்பர் எழுதின ராமாயணம் அப்படின்னு அர்த்தம். கம்ப ராமாயணத்தின் எழுதினவரு கம்பர். இப்ப வாட்சும் தெரிஞ்சுக்கோ.
2: சரி சரி, ராமாயணத்தை பத்தி உங்க ஆத்தா பேச ஆரம்பிச்சா அது மகாபாரதம் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும். லெட்டரை படி.
1: படிக்கிறேன். அன்புள்ள அக்கா மீனாட்சி அவர்களுக்கு வணக்கத்துடன். ஹைதராபாத்திலிருந்து உங்கள் தங்கை நாகலட்சுமி எழுதி கொண்டது.
3: ஹைதராபாத்திலிருந்து நாகலட்சுமியா? யார் அது
1: அக்கா? என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
0: ஞாபகம் இல்லைன்னு அக்கா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன லெட்டர்ல ஞாபகம் இருக்கிறதான்னு கேள்வி வேற.
1: ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லைதான். நான் உங்கள் தாத்தா பூங்காவனத்தின் தம்பி சொக்கலிங்கத்தின் மகளுடைய நாத்தனாரின் ஒன்று விட்ட தங்கை.
2: ஓ, இது ரொம்ப பிரமாதம்டா. சொந்தங்களை கோடு போட்டு இழுத்து கொண்டு வந்து பரமவதம் விளையாடத்தே வேண்டியிருக்கும் போட்டிருக்கு.
1: இப்போது உங்களுக்கு லேசாக ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன்.
3: இருக்கிற ஞாபகமும் போயிரும் போல இருக்கு.
1: அக்கா, இங்கு ஹைதராபாத்தில் எனக்கு சொந்தமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வீடுகளும் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 ஃபேக்டரிகளும்
3: உள்ளன. லேசா ஞாபகம் வர்ற மாதிரி தெரியுதே.
0: தெரியுமே
3: தம்பி ஆறுமுகம், நம்ம நாகலட்சுமிடா.
0: எந்த நாகலட்சுமி?
3: நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப என் கூட சொட்டாங்கல் விளையாடுறப்ப நீ கூட குடுமைய பிடிச்ச ஆட்டுனியே.
0: அக்கா, நீ எத்தனையோ பேரோட சொட்டாங்கல் விளையாடி இருக்க, இதுல யாரு இந்த நாகலட்சுமின்னு கண்டுபிடிக்கிறது?
3: 20 லட்சம் வீடு 2 கோடி ஃபேக்டரி. மேல படி சங்கர.
1: எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர்.
0: இருந்துட்டு போட்டுமே.
1: மூத்தவளுக்கு 18 ஆகிறது.
0: தப்பு இல்ல.
1: கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற இளையவளுக்கு 15. பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறாள்.
0: அக்கா அக்கா, ஞாபகம் வந்துருச்சுக்கா, அன்னைக்கு நீங்க சொட்டாங்கல்ல விளையாடினப்ப அந்த நாகலட்சுமி அக்கா மஞ்சப்பூ போட்ட புழு கலர் பாவாடை தானக்கா கட்டி இருந்துச்சு.
2: ஏய் மாப்பிள்ள ஆறுமா பாண்டி, நீயும் உங்க அக்காவும் சரியான நடிகர் திலகம் பரம்பரடா. சுட்டு போட்டா கூட ஞாபகம் வராம இருந்த உங்களுக்கு 20 லட்சம் ரூபா வீடு 2 கோடி ஃபேக்டரின்னு சொன்ன உடனேயே உங்க அக்காவுக்கு ஞாபகம் வருது. 2 பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே உனக்கு ஞாபகம் வருதுடா. எப்படிரா
3: ஏங்க, என்னத்தையாவது சொல்ல சொல்லத்தானே ஞாபகம் வரும். நம்ம நாகலட்சுமி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த அக்காவை ஞாபகம் வச்சு லெட்டர் எழுதுறா. சங்கரா, நீ மேல படிப்ப.
1: இங்கு ஹைதராபாத்தில் 25 வருடங்களாக இருந்து போராடித்து விட்டது. எனவே இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு தமிழ்நாடு வர திட்டமிட்டோம்.
0: வாங்க வாங்க, நல்லா வாங்க. தமிழ்நாடு என்ன, மீனாட்சி அக்கா வீட்டுக்கே கூட வாங்க.
1: அதனால் மதுரைக்கு வந்து ஒரு 10 நாள் உன் வீட்டில் விடுமுறைக்கு இருந்து விட்டு போக ஆசை. எனவே உன் பதில் கடிதம் பார்த்து புறப்பட்டு வருகிறோம். தங்கை நாகலட்சுமி.
3: 10 நாள் என்ன, 15 நாள் கூட இருந்துட்டு போகட்டுமே. ஏங்க, நம்ம நாகலட்சுமிங்க என்னைய அதுவும் இந்த அக்காவை ஞாபகம் வச்சு லெட்டர் போட்டிருக்கா. டேய் தம்பி, உடனே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் ஒரு லெட்டர் வாங்கி, வேணா வேணா ஒரு தந்தி பாரம் வாங்கி உடனே புறப்பட்டு வரவும் அப்படின்னு தந்தி அடிச்சுட்டு வா.
2: தந்தி போய் சேர கூட லேட் ஆகும். எதுக்கு உன் தம்பியை ஏரோப்ளான்ல ஏத்தி விட்டு கையோட கூட்டி வர சொல்லிவிடு.
0: மாமா, இதுவும் பிரமாதமான யோசனை தெரியுது மாமா. இது வரைக்கும் நான் ஏரோப்ளேன் பக்கத்துல இருந்து கூட பார்த்தது இல்ல. பார்த்த மாதிரி இருக்கும், பயணம் செஞ்ச மாதிரி இருக்கும்ல மாமா.
3: ஏங்க, உங்க கேளிய கொஞ்சம் நிறுத்துங்க. தந்தியே போதும். டேய் சங்கரா, நீ என்ன பண்ற, நம்ம வீட்டு ஜன்னல் கதவு இதுகள் எல்லாம் அளவெடுத்துட்டு போய் தர துணி ஸ்கிரீன் தக்க ஆர்டர் கொடுத்துட்டு
2: வா. இது அதிகம்.
3: ஏங்க, வர்றவ ஏன் தங்கச்சி ஹைதராபாத்ல இருந்து வர்றா, 20 லட்சம் வீடு 2 கோடி ஃபேக்டரி, குடும்பத்தோட வர்றப்ப நம்ம வீடு கொஞ்சம் நீட்டா இருக்க வேணாமா?
1: அப்படியே நம்ம வீட்டு பாத்ரூம் கதவையும் மாத்தணும்.
0: அப்படியே நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், டிவி, அப்புறம் வந்து இந்த மிக்சி எல்லாமே ஓல்டு மாடலுக்கா, எல்லாத்தையும் மாத்தினுக்கா, எல்லாமே ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்குது.
3: ஏங்க, நம்ம சமயக்கட்டுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் லிஸ்ட் போட்டு தரேன். லிஸ்ட் கொஞ்சம் தாராளமாவே இருக்கும், சலிச்சுக்காம வாங்கிட்டு வந்துருங்க. எந்த பொருளும் இல்லேன்னு இருக்க கூடாது பாருங்க.
2: அடேங்கப்பா, ஒரு 10 நாள் யாரோ முகம் ஞாபகத்துக்கு வராத ஒரு தங்கச்சி வர்றதுக்கு இம்புட்டு கலையவரமா? மீனாட்சி, வீட்டுக்கு வெள்ளைகள் அடிக்கணுமா?
3: அதையும் செஞ்சா நல்லது தாங்க. இந்த சுண்ணாம்பு அடிக்கிற சமாச்சாரம் எல்லாம் வேணாம், நல்ல டிஸ்டம்பரா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரியா
0: மாமா, கையில இருந்து ஒரு அறையோ ஒன்னோ செலவாகும், பரவாயில்ல செலவு பண்ணுங்க. ஏன்னா வீட்டுக்கு வரப்போறவங்க கோடீஸ்வர குடும்பம்.
2: 10 நாள் வருகைக்கு 1 லட்சம் செலவா? சரி சரி, நம்ம வீட்டுக்கு தானே செலவு பண்ண போறோம். சரி மாப்பிள்ள, உன் கையில இருக்கிற இன்னொரு லெட்டர், அதான் ஏன் பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னிய, அதை கொஞ்சம் படி.
1: டேய் மாப்பிள்ள, அந்த லெட்டரை நீயே படிச்சிரு, அடுத்த ஆளுக்கு வந்த லெட்டரை படிக்கிறது அனாரியம்.
0: அப்ப இது வரைக்கும்

0: நீ படிச்சது நாகரிகமா, அது யாருக்கு வந்துதான்?
1: டே டே டே, சண்டையை நிறுத்திட்டு படிக்க ஆரம்பிங்கடா.
2: அன்புள்ள சித்தப்பா அவர்களுக்கு வணக்கத்துடன், பம்பாயிலிருந்து உங்கள் அண்ணன் மகள் சாந்தி எழுதி
1: கொண்டது. எங்க அண்ணன் மகள் சாந்தி எழுதிருக்கடா, பார்த்து எம்புட்டு நாளாச்சு, படிப்படி மேலப்படி.
2: இங்கு நான், உங்கள் மருமகன், குழந்தைகள் அனைவரும் நல்ல சுகம்.
3: நல்ல சுகம்னு எழுதுறதுக்கு லெட்டர் வேற வேணுமாக்கோ.
4: ஏத்தா, இந்த சாந்தி யாருன்னு ஞாபகம் இருக்கா?
3: ஏன் ஞாபகம் இல்ல, இவரோட சொந்த அண்ணன் மக தானே, இப்ப ஏதோ பம்பாயில போய் இருக்கிறதா கேள்வி.
1: மாப்பிள்ள மேல படுறா
0: அக்கா. அடுத்த குண்ட கவனி, இங்கு குழந்தைகளுக்கு பள்ளியில் கோடை விடுமுறை விட்டிருப்பதா?
3: அத்தாடி, என்னது லேசா ஒத்த தலைவலி வர்ற மாதிரி இருக்கே.
0: கோடை விடுமுறை விட்டிருப்பதால் அடுத்த வாரம் அங்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு வாரம் தங்கி இருக்க விரும்புகிறோம்.
3: வந்துருச்சு வந்துருச்சு, எப்பவாவது வர்ற ஒத்த தலைவலி இப்ப வந்துருச்சே. ஆத்தாடி, சுருக்கு சுருக்குன்னு குத்த வேற ஆரம்பிச்சிருச்சு.
4: ஆத்தா, சாந்தி அடுத்த வாரம் தான் வரதா லெட்டர் போட்டிருக்கு, அதுக்குள்ள உனக்கு என்ன இப்பவே தலைவலி வந்துருச்சா?
1: ஏன் மீனாச்சு, இந்த ஒத்த தலைவலி உனக்கு எப்பவாவது ஒரு முறை தான் வரும், வந்தா ஒரு மாசத்துக்கு போகாதே.
3: ஆமாங்க, ஆமா ஆமா, வந்தா ஒரு மாசத்துக்கு போகாதே. தலையை தூக்கி அங்கிட்டும் வைக்க முடியாது, இங்கிட்டும் வைக்க முடியாது.
0: ஏக்கா, தலைதான் கழுத்துல அது வாட்டுக்கு இருக்குது இல்ல, அதை தூக்கி ஏன் அங்கிட்டு இங்கிட்டு வைக்கிற?
3: டே சங்கரா, ஆத்தாளுக்கு அந்த தலைவலி தைலத்தை எடுத்துட்டு வந்து தடவி விடுடா.
4: சரி.
3: டே ஆறுமுகம், நீ உடனே போஸ்ட் ஆபீஸ்க்கு போய்
1: அந்த ஹைதராபாத் நாகலட்சுமி தந்தி குடுக்கறத நிப்பாட்டு.
3: நாகலட்சுமிக்கு வான்னு தந்தி குடுக்கறது அது வாட்டுக்கு நடக்கட்டும், நீ சாந்திக்கு வர வேணான்னு தந்தி கொடு, அது ரொம்ப முக்கியம்.
1: மீனாட்சி, லேசா முகத்தை இந்த பக்கமா திருப்பி என்னைய கொஞ்சம் பாரு.
3: என்னங்க?
1: நம்ம பண்ண தோட்டத்து ஜெயராமன் சொன்னது சரியாத்தான் போச்சு.
3: ஜெயராமன் என்ன சொன்னாரு?
1: டே சுந்தரா, இந்த பொம்பளைகளே இப்படித்தாண்டா, அவங்க வீட்டு ஆளுக வந்தா நல்லா கவனிப்பாங்கடா, நம்ம வீட்டு அதாவது புருஷன் வீட்டுல இருந்து ஆளுக வந்தா கவனிக்கவே மாட்டாங்கடா அப்படின்னாரு. நம்ம வீடு அப்படி இல்லனே அப்படின்னுட்டேன். என்னோட வார்த்தையை நீ பொய்யாக்கிட்ட.
3: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, தலை வலிக்குதுன்னு சொன்னேன் அவ்வளவுதான்.
0: மாமா, அக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. ஒரே நேரத்துல ரெண்டு குடும்பம் வீட்டுக்கு வந்தா வீடு தாங்காதே அப்படிங்கிற சிக்கன நடவடிக்கையில தான் அக்கா அப்படி சொல்லிருக்கும்.
4: டேய் மாப்பிள்ள, யாரோ ஒரு முகம் தெரியாத தங்கச்சிக்கு 100,000 செலவழிச்சு வரவேற்பு, பம்பாயில இருந்து என்னைக்குமே வராத சாந்தியக்கா வர்றது 5 ரூபாயில வராத அப்படின்னு தந்தியா? ஆத்தா, உனக்கே இது நியாயமா? நல்லா
3: இருக்காப்பா. வேணாம்ப்பா, என்னை தப்பா நினைக்க வேணாம். வேணும்னா சாந்திய 2 வாரம் கழிச்சு வர சொல்லுங்க.
1: சாந்திய 2 வாரம் என்ன, 2 மாசம் கழிச்சு வர சொன்னாலும் வராது.
3: ஏன்?
1: ஏன்னா அந்த லெட்டர் சாந்தி போடல, சாந்தி போட்டதா நானே போட்டது.
0: அப்ப அந்த நாகலட்சுமி லெட்டரு?
1: அதுவும் நான் தான் போட்டேன். 2 லெட்டர்லயும் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாம்ப பாரு, 2லயும் நம்ம ஊர் தான் இருக்கும்.
4: ஆமாப்பா.
3: சங்கரா, உங்க அப்பா எங்க குடும்பத்தை நடிகர் திலகம் பரம்பரைன்னு சொன்னாரே, இப்ப தெரியுதா யாரு நடிகர் திலகம் பரம்பரைன்னு?
0: மாமா, ஏன் மாமா இந்த லெட்டர் திருவிளையாடல் நாடகம்?
1: மாப்பிள்ள, இது பள்ளிக்கூட லீவ் நாள் ஆச்சுல, அங்கிட்டும் இங்கிட்டும் சொந்த பந்தம் வந்து போற டைம் ஆச்சே, நம்ம வீட்டுக்கு யாரையும் காணாமேன்னு நினைச்சேன், லெட்டர் அவுத்து விட்டேன்.
4: நல்லா இருக்கு நியாயம், நடுக்குற சாமம்.
1: அடடே, கேட்க மறந்தே போயிட்டனே, எங்க இன்னைக்கு நம்ம பழமொழி பாக்கியத்தம்மாவை காணா?
0: மாமா, அந்த கதை உங்களுக்கு தெரியாதா?
3: பாக்கியத்தம்மாவோட தங்கச்சிட்டே இருந்து நேத்து லெட்டர் வந்திருக்கு, லீவுக்கு குடும்பத்தோட அங்க வாரம்னு.
4: அவங்க இங்க வந்தா நமக்கு தான் வேலைன்னு டக்குன்னு நேத்தே கிளம்பி அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க பாக்கியத்தம்மா.
1: பலே பலே பலே, ரொம்ப அருமையான ஐடியாவா இருக்க.
3: என்ன அருமையான ஐடியா? பிரிஞ்சிருக்கிற சொந்த பந்தங்களை ஒன்னா வச்சு பாக்குறதே இந்த லீவு நாள்ல தான். வரட்டுமே, வந்தா வீடு என்ன கெட்டா போகும், கலகலப்பா தானே இருக்கும்.
0: மாமா, ஒரு ரெக்வஸ்ட்.
1: என்ன ரெக்வஸ்ட் சொல்லு?
0: அந்த ஹைதராபாத் நாகலட்சுமி அக்கா, 2 அக்கா மகளுக, அப்புறம் அந்த 20 லட்சம், 2 கோடி, இதுகளெல்லாம் உண்மையிலேயே பொய்யா?
1: நிஜமான பொய், பொய்யான நிஜம்.
0: இதுக்கு நான் ஹைதராபாத்லயே நேர்ல போய் விசாரிச்சிருக்கலாம்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கேல்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMP ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMP பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
6: DMARC, MFAC,
5: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111164.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
7: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
8: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன, இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290-7722, அலைபேசி எண் 8903-25703.
10: நாகர்கோவில்
11: இலவச ஆலோசனைகளுக்கு
2: வானலைகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:46. திரைசை நிகழ்ச்சி தொடக்கமாக வரும் பாடல் காதலன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியது வைரமுத்துவின் பாடல் வரிகளில் AR ரகுமான் இசையில்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: திரைசையில் இனிவரும் பாடல். அன்பே சிவம் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது குமரி மண்ணின் குரல். தொடரும் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நீ
1: இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் முனைவர் ஆ. மணி, பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக 4 ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன். இதுவரை 83 நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கின்றேன். மகாகவி பாரதியாருடைய நாட்டுப்பாட்டு என்ற நூலுடைய முதல் பதிப்பு 1917 வந்தது. அந்த பதிப்பு இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பதிப்பு. அதை கண்டறிந்து அந்த நூலை பற்றிய ஆய்வுகளோடு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரபல நாளிதழிலே 100 ஆண்டு மர்மத்தை அவிழ்த்த புதுச்சேரி பேராசிரியர் என்று பாராட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மலர்களிலும் கருத்தரங்க தொகுப்புகளிலும் வெளியிட்டிருக்கின்றேன். ஆய்வறிஞர் ஈ. கி. ராமசாமி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நான் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த ஆய்வினுடைய தலைப்பு குறுந்தொகை உரை நெறிகள் என்பதாகும். 2011 அது நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளிலே அது ஒரு முதன்மையான ஆய்வு என்று பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த நூலை மதிப்பீடு செய்த உலக பேரறிஞர் ஜார்ஜ் எல். ஹார்ட் அவர்கள், அவர்கள்தான் தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கான சான்றிதழை வழங்கியவர். அவர் என்னுடைய ஆய்வேட்டை சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கப் போகும் ஆய்வு என்று பாராட்டியிருக்கின்றார். குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இளம் அறிஞர் விருதினை 2013 நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதனுடைய பவள விழா ஆண்டிலே தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் தமிழ் ஆய்வாளர் என்ற விருதையும், அதேபோன்று தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 2022 சிறந்த நூலாசிரியர் விருதையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை சரித்திர கும்மி என்ற நூலுக்காக அந்த விருது கிடைத்தது. 2023 புதுச்சேரி அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு நூலுக்கான தொல்காப்பியர் விருதையும் பெற்றிருக்கிறேன். 2023 கோவை உலக தமிழ் பண்பாட்டுக் கழகம் வழங்கிய சிறப்பு விருது, 2024 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது, தொல்காப்பியம் பொருண்மை நோக்கு பதிப்பு கூற்று என்ற நூலுக்காக, அதுபோல அகில இந்திய சமூக நல அமைப்பு வழங்கிய தமிழறிஞர் உவேசா என்ற விருது, இந்திய அரசினுடைய நிறுவனமாகிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, அதுபோல புதுவை திருக்குறள் மன்றம் வழங்கிய திருக்குறள் மன்ற விருது 2026 பிப்ரவரியில் அது வழங்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருதை சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறேன். இந்திய அரசினுடைய நிதி நல்கை பெற்று தேசிய அளவிலான 4 கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோல தாகூர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றிய காலத்திலே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய உதவியோடு மக்கள் தகவலியல் சான்றிதழ் என்ற பாட வகுப்பை மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் பெறாமல் 3 ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றேன். தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 ஆண்டுகள். இப்படி என்னை பற்றிய செய்திகள் சிலவற்றை சொல்லலாம் ஐயா.
2: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில சங்க இலக்கியத்தில் முருகன் இந்த தலைப்புல தான் உங்கள்கிட்ட பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்ப முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சங்கம் அப்படிங்கிற சொல்லே வந்து நம்ம பழந்தமிழ்ல இல்லைன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இலக்கியங்கள்ல கூட கிடையாது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா, சங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்கள்ல இருக்குதா இல்லையா, என்ன ஏது, அது சம்பந்தமா செய்திகளை சொல்லுங்களேன்.
3: கண்டிப்பாங்க. இப்போ நாம சங்க இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுகிற நூல்களை நீங்க பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு அந்த 2 நூல்கள், ஏறத்தாழ 18 நூல்கள். அந்த நூல்கள்ல சங்கம் என்ற சொல் இல்லைங்க, அது உண்மைதான். நீங்க கேட்கறது 100க்கு 100 சரி. ஆனா சங்கம் என்ற அமைப்பே அந்த காலத்துல நிறைய இருந்தன சங்ககாலத்தில். சங்கத்தமிழ் நூல்களிலேயே அந்த சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதுரையில்

0: தமிழ்ச்சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு பத்து பாட்டில் வருகிற மதுரை காஞ்சியில தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று ஒரு பாடலடிகள் வருதுங்க. நிலம் தரு திருவின் நெடியோன் என்ற பாண்டிய மன்னனுடைய அவையில புலவர்கள் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினாங்க, செயல்களை இயற்றினாங்கிறதுக்கு இந்த பாட்டு சான்றுங்க. புறநானூற்றுல ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்வுகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு ஒருத்தன் வஞ்சினன் சொல்றான். அந்த பாட்டுல மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக மாங்குடி மருதன் என்ற புலவர் இருந்தாருங்கிறதும், அவருடைய தலைமையில புலவர்கள் பலர் சேர்ந்து பாடல் பாடினாங்கிறதும், அந்த சங்கத்தினுடைய புரவலராக அந்த பாண்டியன் இருந்தான்ங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையினர் பாத்தீங்கன்னா தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்று வருதுங்க. அப்போ மதுரையில தமிழ் நிலை பெற்றிருந்தது அப்படிங்கறத நம்ம இதன் மூலம் பார்க்கிறோம். இதை தவிர தொல்காப்பியத்திலே அவைங்கிற சொல் வந்துருதுங்க. அவையை அடக்குகிற பாட்டை அவையடக்கியல் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. அது ரெண்டு இடங்கள்ல தொல்காப்பியத்துல வருது. அது மட்டும் இல்ல, அவை என்ற சொல் இப்ப மோகூர் அவை, அதுபோல பாண்டியன் அவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவையத்து அப்படிங்கிற சொல்லும் வருகிறது. இப்படி பல சொற்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இடைக்கால இலக்கியங்கள்ல ஏதாவது இருக்குதா சங்க காலத்துக்கு பின்னாடி வந்ததுல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கேயும் சங்கத்தை பத்தின குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமான சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். தருமி அப்படிங்கிற ஒரு ஏழை புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலை அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திரு நாவுக்கரசர் பாடுறாருங்க. அப்போ இந்த செய்தியை நாம பாக்குறோம். பின்னாடி கல்லாடத்துல பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்துல எல்லாம் இந்த செய்திகள் வர்றதை நீங்க பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக சொல்லப்படுகிற சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேட்டுல மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று வருகிறதுங்க. மதுராபுரியில ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்துல அவர்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தி எழுதினார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரிங்க, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, வடமொழிகள் நூல்கள்ல ஏதாவது இருக்குதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, வடமொழி இலக்கியம் என்று நாம் கருதுகிற வால்மீகியினுடைய ராமாயணத்துல சங்கம் இருந்ததற்கு ஒரு இடம் சான்றாக இருக்கிறதுங்க. சீதையை தேடுறதுக்கு வானர வீரர்கள் போறாங்க. அவர்களை பார்த்து சுக்கிரீவன் சொல்றான், பொதிகை மலையில அகத்திய முனிவருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளது, அதனை காண்பீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ அகத்தியர் இருந்த ஒரு பொதிய தமிழ்ச்சங்கம் இருந்ததை நம்ம அந்த பாட்டில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிளினி தாளமி போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் இன்னும் இலங்கையினுடைய வரலாற்று நூல்களிலும் கூட நீங்கள் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய பார்க்க முடியும். இது முதல் சங்கம் எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மதுரையில் இருந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கிற மதுரையில் இருந்தது என்றெல்லாம் இறையனார் களவியல் உரையில ஒரு குறிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாம 1901ஆம் ஆண்டு மே மாதத்துல பாண்டித்துறை தேவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரையில தொடங்கினார். அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி சங்கம் இருந்ததற்கான நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ நாம ஒன்னு பார்க்கணும். இப்போ நீங்க நக்கீரர் பெயர்ல வழங்குகிற அந்த உரையில பார்த்தீங்கன்னா, அவரு கடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தார், சிறு மேதாவியாரும் சேந்தம் பூதனாரும் அடிவுரை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் என்று ஒரு பட்டியல் சொல்றார். அதே போல நூல்களுடைய பட்டியல் சொல்லும் போது நெடுந்தொகை 400ம் குறுந்தொகை 400ம் நற்றினை 400ம் புறநானூறும் 500ம் பதிற்று 10ம் 150 களியும் 70 பரிபாடலும் என்று ஒரு பட்டியல் தரார். இதுல இருக்கிற புலவர்கள் பல பேர் இன்னைக்கு நாம சங்க இலக்கியம் என்று சொல்கிற நூல்கள்லயும் இருக்கிறாங்க. அந்த நூல்களும் அந்த பட்டியல இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அது காலந்தோறும் அரசர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதுவரை நாம் பார்த்த சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன.
1: நிச்சயமா, அதுவும் குறிப்பா நீங்க சங்கம் அப்படின்னாவே மதுரையை வந்து தொடர்புபடுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மதுரைங்கிற பேர் வந்ததுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முடியிலிருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம், ஒரு மதுரம் அது விழுந்த இடம். அந்த இடம் தான் வந்து அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை அப்படின்னு போய் மதுரை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடல்லாம் இருக்குது. இப்ப ஒரு திரைப்பட பாடல் ஒன்று கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்களேன்.
0: இப்ப சங்கம் பற்றி பேசிக் கொண்டிருந்ததுனால பாரதிதாசனார் எழுதிய சங்கே முழங்கு என்ற பாட்டு, கலங்கரை விளக்கம் என்ற படத்துல,
1: அது ஒரு வீரத்தை குறிக்கிற மாதிரியான பாட்டாச்சு.

0: பாடலுக்கு முன்னாடி சங்கம் அப்படிங்கிற சொல்லு சங்க இலக்கியங்கள்ல இல்லை அப்படின்னாலும் அது மாதிரியான செய்திகள் பல்வேறு இருக்கு. அதனால சங்கம் இருந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்ப எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப சங்க இலக்கியம் பற்றி அறிய வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: இப்போ தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மதுரை என்று புலவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோங்க. அப்போ மதுரை தான் தமிழ் மொழிக்கான ஒரு நிலைக்களமாக இருந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். பல

0: காலத்துல மதுரையை ஆண்ட மன்னர்கள் தான் பழம் பாடல்களை எல்லாம் தொகுத்து அதை பாதுகாக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. பதினெண் மேல் கணக்கு என்று சொல்கிற 18 நூல்கள், அதான் எட்டு தொகை 10 பாட்டு. அதுல 16 நூல்களை தொகுத்தவர்கள் பாண்டியன் மன்னர்கள் தான், மதுரையினுடைய ஆட்சியாளர்கள் தான். 500, 1110 இந்த 2 நூல்கள் மட்டும் சேர நாட்டை சேர்ந்த வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்ட அரசர்களால் தொகுக்கப்பட்டன அப்படிங்கிறத பாக்கிறோம். இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். பழங்காலத்துல உரையாசிரியர்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கறத பாட்டும் தொகையும் என்று பழக்கப்படுத்தினாங்க. இளம்பூர்னுடைய உரையிலும் பேராசிரியருடைய உரையிலும் இன்னும் பல உரையாசிரியருடைய உரையிலும் அது பாட்டும் தொகையும் என்றுதான் பயன்படுத்தப்பட்டது. பாட்டுன்னா 10 பாட்டு, தொகைனா 8 தொகை என்பது நமக்கு நினைவில் இருக்கு. நன்னூலுடைய உரையாசிரியரான மயிலைநாதர் கூட எண்பெருந்தொகை என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நம்ம 8 தொகை என்று சொன்னதை அவர் எண்பெருந்தொகை என்று பயன்படுத்துகிறார். 10 பாட்டையும் பயன்படுத்துகிறார், இன்னும் பல சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ நாம அவர் காலத்துல இப்படி எண்பெருந்தொகை என்று அடிக்கிற வழக்கமும் இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10 பாட்டுங்கிறது இளம்பூர்னருக்கு முன்னாடி இருந்தே இருந்து வந்த ஒரு வழக்கம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 10 பாட்டு அப்படிங்கிற நூலுக்கு, 8 தொகை என்ற நூலுக்கு 12 பாட்டியல் என்ற ஒரு நூல் இலக்கணம் சொல்லுதுங்க. சங்க இலக்கியத்திலேயே கழித்தொகை வந்து 1887 சீவை தாமோதரம் பிள்ளை என்பவரால் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. சங்க நூல் அப்படிங்கிற பெயர்ல அச்சான முதல் நூல் அதுதான். அந்த நூலில் அவர் கழித்தொகை சங்க நூல் என்றுதான் குறிச்சிருக்கிறாரு. அதே போல திருமணம் செல்வ கேசவராய முதலியார் வந்து சங்கத்தொகை நூல்கள், சங்க நூல் பயிற்சி, பழைய சங்க நூல்கள் என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துறத நாம பார்க்கிறோம். 1940 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற ஒரு அமைப்பு பாட்டும் தொகையும் சங்க இலக்கியம் என்ற பெயர்ல ஒரு நூலை வெளியிட்டாங்க. அங்கதான் சங்க இலக்கியம் அப்படிங்கிற தொடர் இந்த சங்க நூல்களுக்கெல்லாம் உரியதாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்களுடைய எண்ணிக்கையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்றமே தவிர 18 நூல்னு சொல்றமே தவிர எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னா 2381 பாட்டு இருக்குங்க. அதுல அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்கள் மட்டும் 1862. மீதம் இருக்கிற அந்த பாடல்களை பாடினவங்க புறப்பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா 473. 473 பேர் சேர்ந்து இந்த 2381 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த இடத்துல இன்னொன்னையும் நினைவு வச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கிடைச்ச பாடல்கள் தான் நமக்கு 2381 தவிர பாடின பாடல்கள் கிடையாது. பாடுனதுல காணாமல் போனது போக, தொகுக்கப்பட்டதுல காணாமல் போனது போக, மீதம் இருக்கிற பாடல்களைத்தான் நம்ம இந்த வகையில பார்க்கிறோம். அப்போ நம்ம சங்க காலம் எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த முன்னாடி நிகழ்ந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா சங்க காலம்ங்கிறது கிமு 2 to கிபி 2 வரை என்று சொல்லி இருக்கிறாங்க. இதுல கிபி 2 அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுகிற இலங்கையினுடைய மன்னனாக இருந்த 2 கயவாகு என்ற மன்னனுடைய காலம்ங்க. அது நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா இந்த கிமு 2 எதன் அடிப்படையில சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி தான், அதையும் நம்ம சொல்லலாம். புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற அரிக்கமேட்டுல அகழாய்வுகள் நடந்தன. அந்த அகழாய்வுகளின் வழியாக தமிழ்நாட்டுக்கும் ரோம் நகரத்துக்கும் இருந்த தொடர்புகள் அறிய வந்தன. அதனுடைய காலம் தான் கிமு 2. அந்த வகையில நாம சங்க காலத்தினுடைய மேல் எல்லையை குறிக்கிறதுக்கு நம்ம அரிக்கமேடு அகழாய்வு தான் ஒரு மிகப்பெரிய தரவாக இருந்தது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா, அதாவது புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு, அதுதான் வந்து சங்க இலக்கியத்தோடு தொடங்கின காலம் என்ன அப்படிங்கறத வந்து உறுதி செய்து அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்கு. இப்ப வந்து சார், நம்ம சங்க இலக்கியத்தில் முருகன், இதுதான் நம்ம வந்து குறிப்பா அதை பத்தி பேச போறோம். எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இப்ப இந்த நூல் உருவானத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? எந்த சூழ்நிலையில இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? அதை எப்படி தொடங்குனீங்க? என்ன நடந்தது? இதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ஒரு நூலை உருவாக்கும் போது அதுக்கு சில அடிப்படைகள் வேணும். முக்கியமா அந்த நூலை எழுதணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. அந்த எண்ணம் எப்படி எனக்கு தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய புதுச்சேரியில ஒரு பேராசிரியர் முனைவர் ரா கோதண்டராமன் ஐயானுங்க, அவங்க செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் ஆய்வறிஞராக இருந்தவருங்க. நம்ம புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டின் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய முதல் இயக்குநராகவும் இருந்தவர். அவரை அடிக்கடி நான் போய் பார்க்கறது வழக்கம். அவர் போகும்போதெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாருங்க. அப்படி சொல்லும்போது இந்த வடமொழியிலையும் தமிழ்லேயும் இருக்கிற முருகன் பத்தின செய்திகளை எல்லாம் தொகுத்து நீங்கள் எழுதுனா நல்லா இருக்கும், அதை யாராவது செய்யணும், ஆனால் நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வடமொழி நூல்களையும் இப்படி எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிற புரியலை. இருந்தாலும் ஐயா நான் முயற்சி செய்கிறேன், என்னால் ஆனது.

0: நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலுக்காக புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கும் போது நீங்க நேர்காணல் செய்யும் போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த சங்கத்தமிழ் முருகனை பத்தி ஏதாவது புதிய செய்திகள் நீங்க தொகுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னீங்க. இந்த ரெண்டும் தாங்க அந்த நூலை நான் உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஏற்கனவே ஒரு பேராசிரியர் அதை கேட்டிருக்கிறார். அப்போ இந்த ரெண்டும் இணைஞ்சு எனக்கு உள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்ப நம்ம முதல்ல இந்த நூலை நம்ம உருவாக்கணும், அதுக்கான என்ன செய்யலாம் அப்படின்னு போகும்போது முதல்ல சங்க பாடல்களை எல்லாம் தொகுத்து அதுல முருகன் பற்றிய பாடல்களை எல்லாம் தொகுத்து பார்க்கலாம்னு தோணுச்சுங்க. அது ரொம்ப எளிமையான பணியா இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சங்கத்தமிழ் முருகனை பத்தி நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் போய் படிச்சா அவங்க அந்த முருகனை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அந்த பாடல்கள் என்ன சொல்லுது, அந்த பாடலுடைய ஒரிஜினலா இருக்கிற கருத்து என்ன, அதையெல்லாம் அதுல தெரிஞ்சுக்க முடியலங்க. அப்புறம் என்ன செஞ்சேன்னா உட்காந்து 2381 பாடல்களையும் எடுத்து உட்காந்து பார்த்து ஒரு 39 பாடல்கள் தேர்ந்தனங்க. அந்த அடிப்படையில அந்த நூலை நான் உருவாக்கினேன். அந்த நூலை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒருவர் பேராசிரியர் ரா கோதன்ராமன் ஐயா, இன்னொரு மயிலாடுதுறை செந்தில்குமார் நீங்க. உங்க ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன்.
1: ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: திருவருள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று ஒரு பாட்டு, முருகனை பத்தின செய்தி என்பதனால அதுவும் முருகன் பற்றிய பாடலாகவே நம்ம கேட்டா நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகம் எங்கும் நம்பப்படுது. அந்த விதத்துல இந்த பாடல் வந்து உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கணும் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன். அந்த பாடலை இப்ப கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

குணம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதிலும் குறிப்பாக வந்து சங்க இலக்கியம் பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் அந்த நூல் உருவான வரலாறு பற்றியும் சொன்னீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, முருகன் அல்லது அழகு, இது வந்து திருவிக்க சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக குறிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால அந்த சங்கத்தமிழ் முருகன் அந்த நூலுக்கு கிடைத்த ஒரு சிறப்பையும் நான் இங்கே சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு நான் வந்து விடுகிறேன். சங்கத்தமிழ் முருகன் நான் பாடல்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலுக்கான விருதும் 75,000 ரூபாய்க்கான பணப்பரிசும் கிடைத்தது. அதுக்கும் நான் நன்றி செலுத்த
0: கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இந்த முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் திருவிக்கா வந்து ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. அந்த நூல் உருவானதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்குடியிலிருந்து குமரன் ஒரு மாத இதழ் வந்ததுங்க, திங்கள் இதழ். அந்த இதழில் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதினாருங்க. அந்த கட்டுரை எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதை நூலாக வெளியிடுங்க நண்பர்கள் சொன்னதுனால அந்த கட்டுரையில் மேலும் சில பகுதிகளை அவர் சேர்த்து முருகன் அப்படிங்கிற பெயரில் 1925 அவங்க நூலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பதிப்பு வரும்போது அழகு குறித்து அவர் வச்சிருந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து, இன்னும் புதிய செய்திகள் நிறைய சேர்த்து அவர் அந்த நூலை விரிவாக்கி அந்த உள்ளுரைக்கு ஏற்ற மாதிரி முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு 1927 இரண்டாம் பதிப்பாக வெளிவிட்டாங்க. அந்த முருகன் அல்லது அழகு என்ற நூல் வந்து சங்க புலவருடைய நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையினுடைய நுட்பத்தை விளக்குகிற ஒரு ஆராய்ச்சி நூல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் 1994 18வது பதிப்பாக பாரி நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 94 18வது பதிப்பு, இப்போ எவ்வளோ ஆண்டுகளாயிருக்கு, எவ்வளோ பதிப்புகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முருகனுடைய 12 கரங்களைப் போல அதில் 12 கட்டுரைகள் இருக்கின்றன என்றும் சொல்வார்கள். அவர் சொல்றாரு, முருகன் எவன், முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பலபொருள் குறிக்கும் ஒரு சொல். அப்பலபொருள்களில் சிறப்பாக குறிக்கத்தக்கன 4: மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையினுடைய அழகாகவே நீங்கள் முருகனை பார்க்க முடியும்ன்ற செய்தியை அந்த நூல் முழுக்க அவர் விரிவாக விளக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் முருகனுக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமுடையவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முருகன் என்றால் யார், முருகன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சங்க இலக்கியங்களில் போய் நம்ம திரும்ப தேடி பார்க்கிற போது அவர் சொல்கிற செய்தி கொஞ்சம் வேறுபடுகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் நிகண்டுகளில் போய் தேடுனீங்கன்னா அது திவாகர நிகண்டாக இருக்கலாம், பிங்களந்தையாக இருக்கலாம், நாமதீப நிகண்டாக இருக்கலாம். அங்கேயும் அழகு மட்டும் இல்லாமல் பூத்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, அகில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சங்க பாடல்கள் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே என்னன்னா, மேலே சொன்ன பொருள் மட்டும் இல்லாமல் முருகுனா சினம், முருகன்னா சீற்றமுடையவன், சினமுடையவன் அப்படின்னு பொருள்படுற மாதிரி பல சொற்கள் இருக்கின்றன பார்க்க முடியுங்க. முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரல் என்று அகடானூற்றிலே வருகிறது. முருகன் சீற்றத்து உருகெழு குறிசில் என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி வருகிற பாடலடிகளை பார்க்கிற போது நம்ம பழந்தமிழ் நூல்களில் முருகனுக்கு இன்னொரு பெயராக சீற்றமுடையவன், சினமுடையவன் என்ற பொருளும் இருக்கிறத பார்க்கிறோம். அவன் அழகன் மட்டுமல்ல, அவன் சீற்றமும் உடையவன், பகைவர்களை இல்லாமல் செய்கிற குணமும் உடையவன் என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கருப்பன் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க, அது வந்து கோபக்கார சாமி, அந்த அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பன்னா வந்து நிறத்தில் கருப்புன்னு கிடையாது, இது வந்து கருப்பன் அப்படின்னா கோபக்காரன் அப்படின்னு. அது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ முருகு அப்படிங்கிறதுக்கு ஒரு சினம் பொருந்தியவன்
1: அப்படின்னு. நல்ல பாம்புன்னு வருது இல்லைங்களா, அந்த நல்லங்கிறது வந்து நல்லா இருக்கிறது குட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது கருப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது மாதிரி

0: இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, முருகன் வந்து முருக்கன் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது. அவன் ஒரு ஆண் அழகன், மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்டவன், பிணிமுகம் கொண்ட யானையவே வந்து அவன் நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கக்கூடியவன். அதனால வந்து அந்த முறுக்கேறிய உடம்பு, அதுல இருந்து முருக்கன் வந்துச்சு. இப்ப முருங்கைக்காய் இருக்குது, முறுக்கு இருக்குது, இதுல எல்லாம் பாருங்க தமிழ் எப்படி இருக்குது, அதுல இருந்து தான் வந்து முருகன் வந்துச்சுலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப இலக்கியங்கள்ல வந்து முருகு அப்படிங்கறது ஒரு சினம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் பல இடங்கள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முருகன் என்றால் அழகு அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட வந்து ஒரு பரவலா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: இப்ப நீங்க சொன்னது போலவே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டுங்க. ஏன்னா முருகன் என்றால் நமக்கு அழகன் என்றுதான் பதிவாகி இருக்கிறது, அதனால அதையே நாமும் பயன்படுத்துவோம். அதனால ஒண்ணு தவிர
0: நிச்சயமா அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. அதுல வந்து கடைசியா முருகன்லேருந்து முருகு, முருகுங்கிற சொல்லுக்கு பல்வேறு பொருள்லாம் இருக்குது, அதையும் நீங்க சுட்டி காட்டினீங்க. முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள் அது வந்து திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் இருக்குது. இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், என்னதான் சொல்லப்பட்டிருக்கு?
1: முருகனுடைய பிறப்பை பத்தி திருமுருகாற்று படையில வந்து வரும்போது, நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கே ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்று ஒரு தொடர்கள் வருதுங்க.

0: நீண்ட பெரிய இமயமலையினுடைய உச்சியில நீளம் வளர்ந்த, நீளம்னா கருங்குவளை என்ற ஒரு பொருள் இருக்குங்க, தருப்பை புல் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டையும் ஒரே ஆசிரியர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா நான் தேடி பார்த்த வகையில தருப்பை புல் இவ்வளவு உயரமான இமயமலைகள்ல வளராது என்று ஒரு செய்தியை நான் அண்மையில பார்த்தேன். அதனால கருங்குவளை என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது நன்னீர் நிலைகளில வளரக்கூடியது என்பதனால. அப்போ அந்த பசுமையான சுனையில அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று ஐந்தினுடைய தெய்வங்களில் ஒருவனாக இருக்கின்ற அக்னி தேவன் தன்னுடைய அழகிய கைகளிலே ஏற்று கார்த்திகை பெண்டிர் அறுவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஆறு கூறாக அமைந்தவன் என்று சொல்கிறது. கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்த கடவுளின் மகன் என்று அவனை திருமுருகாற்றுப்படை பாராட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பரிபாடல்லையும் முருகனுடைய பிறப்பு பத்தின ஒரு செய்தி இருக்குங்க. ஐந்தாவது பாடல் அந்த பாட்டு, அதை பாடினவர் கடுவன் இளவெயினார்னு ஒருத்தருங்க. அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர்கள் உண்டுங்க. நீங்க சங்க நூல்கள்லேயே இசை அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு நூல் இருக்குன்னா அது பரிபாடல் மட்டும்தாங்க. அப்ப நாம மற்ற நூல்கள் எல்லாம் இசையில்லாமல் பாடக்கூடியன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த பரிபாடலுக்கு மட்டும் பாட்டு எழுதப்பட்ட பின்னாடி இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கிறது நமக்கு தெரியும், ஆனா அங்க பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நம்ம அந்த பரிபாடல பார்க்கிறோம். அந்த பாட்டுல அந்த நிலம் என்ற தேரை ஏறி வாசுகி என்ற அரவன் ஆணாக கொண்டு இமயமலைய வில்லாக கொண்டு திரிபுரங்களை ஒரு நெருப்பு கணையினால எய்த சிவபெருமான் அந்த தேவர்களுடைய வேள்வி உணவை உண்டவன். அவன் இறைவியை கூடி இன்புறும் போது உண்டான கருவை இந்திரன் வந்து வேண்டிக் கொண்டமையினால அதை பலவாக பிரித்து தருகிறான். அந்த கருவை முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயில இடுகிறாங்க. அதை கார்த்திக மகளிர் அறுவரும் உண்டு அந்த கரு கொண்டு சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில தாமரை பூவில அவனை பிள்ளையாக பெற்றார்கள் என்று அந்த பரிபாடல் சொல்கிறது. சிவனுடைய கருவை அக்னி தேவன் தீயிலே இட்டார் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஆனால் முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இட்டார்கள் என்று பரிபாடல் சொல்கிறது. இந்த ரெண்டு நூல்களில் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதின நச்சினார்க்கினியர் இன்னொரு செய்தியை சொல்றார். இப்படி இல்லாம வேறு வேறு புராணங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அந்த பரிபாட்டில் வருகிற செய்தியும் கொஞ்சம் வேறுபட அவர் உரை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில முருகனுடைய பிறப்பு பத்தி இந்த ரெண்டு நூல்களும் சொல்கிற செய்திகள் இவைதான்.
1: இந்த நேரத்துல ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன்.
0: திருவிளையாடல் படத்துல வருகிற பழனியப்பா, பழனியப்பா அந்த பாட்டுங்க
1: அருமையான ஒரு பாடல். இது வந்து அந்த காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் கேட்ட ஒரு பாடல். இப்ப கூட நம்ம இந்த பாடல் ஒளிபரப்பினோம்னா கேட்டுட்டே இருக்கலாம். அதனால நேர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்ப நேர்களோட சேர்ந்து அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள், ரொம்ப ஆச்சரியமான செய்திகள்லாம் நீங்க சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப முருகன் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டு கடவுள், தமிழர்களின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது நம்ம கூட. ஆனா வடமொழியில பாத்தீங்கன்னா அங்கேயும் முருகனை ஒட்டின செய்திகள் இருக்கு, ஸ்கந்தனா அங்க இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. வடமொழி நூல்கள்ல முருகனை பத்தின செய்திகள், அவருடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு?
1: இப்ப நாம முருகனை வந்து நம்ம ரெண்டு நிலைகள்ல பார்க்கணும், ஒன்னு தென்னாட்டினுடைய கடவுளாக, இன்னொன்னு வடநாட்டினுடைய கடவுளாக. அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாம இருக்கும். வடமொழி நூல்களில் மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த முருகனை பற்றின செய்திகள், அவங்க முருகன் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொன்னது போல ஸ்கந்தன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அவங்க சொல்லுவாங்க. அதுல நாம பார்க்கிற கதைகள்லயே மிக பழமையானது பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்துல இந்த முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. பார்வதியினுடைய பிள்ளையாக அவர் கருதப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிறப்புக்கு அக்னியும் இன்னொரு கங்கையும் துணை செய்ததாக அந்த வால்மீகி ராமாயணம் நமக்கு பல குறிப்புகளை தருகிறது. ரெண்டு காதைகள் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வடமொழி ராமாயணத்துல 36வது காதையும் 37வது காதையுமாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து மகாபாரதத்துல வனபர்வத்துல வரும்போது முருகனுடைய பிறப்பு அங்கேயும் பேசப்படுகிறது. இங்க அக்னி மற்றும் சுவாகா அந்த ரெண்டு பேருடைய மகனாக முருகன் சொல்லப்படுறத பாக்குறோம். திருமணமான 7 முனிவர்களுடைய மனைவிகளை சந்திக்கிறதுக்கு அக்னி போறாரு. அப்படி போகும்போது யாரும் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்றதுனால அவர் வருத்தப்படுறார். அப்போ சுவாகா வந்து அக்னிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 பெண் உருவெடுத்து அவரோடு இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து கரு உருவாகிறது. அந்த கருவை அவங்க கொண்டு போய் கங்கையினுடைய நாணல்ல வைக்கிறாங்க. அது 6 உருவமாக மாறி 6 தலையுடைய கந்தனாக பிறக்கிறதாக அந்த மகாபாரத செய்தி வருதுங்க. இதற்கு அடுத்து கந்த புராணத்துல வருகிற செய்தியை நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களாக இருந்த சூரபன்மன், தாராகாசுரன், சிங்கமோகன் இவர்கள் சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்யறாங்க. அவர்களுக்கு சிவன் பல வரங்களை தருகிறார். அப்படி தருகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய கொடுங்கோளாட்சி நாட்டில் மிகுது. அப்போ சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கிறார். அதனால தேவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய தவத்தை களைச்சு அவரை கொண்டு வந்து இப்படியாவது இவர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர்கள் சார்பாக காமதேவன் போகிறார். காமதேவன் போன உடனே சிவபெருமான் என்ன செய்யறான்னு, நெற்றி கண்ணை திறக்கிறதுல காமன் எரிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவங்க செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தெரியாம செய்துட்டோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் 5 பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து உருவான நெருப்பு பொறிகள் எல்லாம் போய் கங்கையில விழுந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவான ஆவியினால நிறைய தண்ணீர் வந்து ஆவியாகி போய் அப்புறம் கடைசியில் அது சரவண பொய்கைக்கு போய் அங்கே 6 குழந்தைகளாக மாறி பிறந்ததாக அந்த கந்த புராணம் சொல்கிறதுங்க. அது ஸ்கந்த புராணம் என்றுதான் இருக்குது.
0: நம்ம
1: தமிழ் படுத்தும் போது அது கந்த புராணம் என்று மாறி. அதே போல பத்ம புராணத்துல ஒரு வித்தியாசமான கதை இருக்குங்க. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகளாக

0: பார்வதியையும் சிவனையும் காண முடியாதனால தேவர்கள் எல்லாம் போறாங்க. அப்ப அங்க ஒரு கணநாதன் வந்து அவர்களை தடுக்கிறார். அப்போ அவர்கள் அக்னியை அனுப்பி சிவன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்க சொல்றாங்க. அப்போ அக்னி வந்து கிளி உருவெடுத்து போய் தேடும்போது அங்க ஒரு ஜன்னல் திறந்திருக்கு. அந்த ஜன்னல்ல பார்க்கும்போது உள்ள சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே சிவனுக்கு கோபம் வந்து, இந்த நேரத்தில் வந்துட்ட நீ, அதனால என்னுடைய வீரியத்தை நீ தான் தாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அதை ஆறு போல குளம் போல பெருகுகிறது. அதை வந்து பார்வதி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போ கார்த்திகை மகளிர் வந்து அதை உண்டதுனால அவர்களுக்கு கரு உண்டாகி அவர்கள் ஐந்து பிள்ளைகளை பெற்றதாக ஒரு கதை போகுதுங்க. அப்போ பார்வதி வந்து என்னுடைய கணவருக்குரியது, இது நீங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கார்த்திகை மகளிரை தடுத்ததுனால அவங்க வந்து ஒரு சாபம் கொடுக்கறாங்க. உனக்கு குறையுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்ததாக அந்த கதை போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்வதியினுடைய உடல்ல வந்து இடது விழா எலும்பு வழியாக ஸ்கந்தனும், வலது எலும்பு வழியாக குமாரன் என்ற பிள்ளையும் பிறந்ததாகவும், அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டு ஆறுமுகனாக மாறியதாகவும் அந்த புராண கதை இருக்க. இப்படி நிறைய புராணங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றன. ஒவ்வொரு கதையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆனா இந்த வித்தியாசங்களை எல்லாம் தொகுத்து பார்த்து எது சரியான மூலச்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க.
1: நிச்சயமா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அகநானூறு புறநானூறு அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இல்லை. பின்னாடி பரிபாடல் அப்படி கலித்தொகை, அதுக்கு பிறகுதான் வந்து பல்வேறு செய்திகள், அதாவது இது வந்து நம்ம இப்ப சொன்னோம்னா அது ஒரு கற்பனையான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி நிறைய செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கந்தனையும் தமிழ் கடவுள் நம்ம சொல்லக்கூடிய முருகனையும் இணைத்து ரெண்டு பேரும் ஒன்றுதான். அவர் வந்து சுப்பிரமணியனாகவும் இருக்காரு, கார்த்திகேயனாகவும் இருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அது நிலை பெற்று போச்சு. எல்லாரும் அதை வந்து முழுமையா நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு மாறிட்டோம். இப்ப வந்து திருமுருகாற்று படையில நம்ம வந்து அறுபடை வீடுகள், இது பத்தின செய்தி. ஏன்னா அறுபடை வீடுகள் நம்மளை சுத்தி தான் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வடமொழி, அது குறிப்பா வடநாட்டுல எல்லாம் வந்து அறுபடை வீடுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால திருமுருகாற்று படை அந்த அறுபடை வீடு சம்பந்தமான என்ன செய்திகள்லாம் சொல்லி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்றது ஒரு வழக்கா இருங்க. ஆனா திருமுருகாற்று படையில ஐந்து படை வீடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க திருமுருகாற்று படையில ஆறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அஞ்சுதான் இருக்கு. அப்போ படை வீடுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசறைக்கு பேர் தான் படை வீடுங்க. போருக்கு போற இடத்துல தங்கி இருக்கிற அந்த பாசறைய நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஆறுபடை வீடுகள் என்று நாம் சொன்னாலும் கூட, திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூர்ல இருக்கிறது மட்டும்தான் சூரனை வதைப்பதற்காக முருகன் படையோடு போன இடம். ஆக ஒண்ணுதான் படை வீடு, ஆனால் ஆறு என்பது ஆறுமுகனுக்குரியதாக சொல்லப்படுவது ஒரு வழக்காறு. இப்போ திருமுருகாற்று படையில பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் என்று சொன்னேன். முதல்ல திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம், அதை பரங்குன்று என்றே அந்த பாட்டில நம்ம பார்க்கிறோம். அடுத்த படை வீடு திருச்செந்தூர், திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு 40 மைல் தூரத்துல இருக்குது. திருச்சீர் அலைவாய் என்பது அதனுடைய பழைய பெயர், அதையும் நம்ம பார்க்கிறோம். அலைகள் தழுவுகிற அந்த பதியை நக்கீரர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உலகம் பூத்த ஓங்குயிர் விழுச்சீர் அலைவாய் என்று அவர் பாராட்டுறதை பார்க்கிறோம். மூன்றாவது படை வீடு நாம திரு ஆவினன்குடி, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் ஆவினன்குடி. அதைத்தான் நம்ம மூன்றாவது படை வீடு என்று சொல்லுவோம். ஆனா பல பேர் பழனியும் நினைச்சுக்கிறோம், தவறில்லை. மலை மேல இருக்கு, இது கீழே இருக்குது, அதுதான் வித்தியாசம். அது போல நான்காவது படை வீடு பார்த்தீங்கன்னா திருவேரகம், அதை சுவாமி மலை என்று சொல்வது ஒரு வழக்காறு. அது நான்காவது படை வீடு. அருணகிரிநாதர் தான் இந்த திருவேரகம்னா சுவாமி மலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பாடலை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதம் மிக்க திருவேரகமே சுவாமி மலை என்று அவர் பாடியிருக்கிறார்.
1: கும்பகோணத்துக்கு
0: பக்கத்துல, நீங்க சொல்றது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த ஐந்தாவது படை வீடு திருத்தணி என்று சொல்கிறார்கள். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் திருமுருகாற்று படை பயன்படுத்துகிறது. குன்றுதோராடல் சொன்னீங்கன்னா, குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகனுடைய கோயில் இருப்பது. அதே மாதிரிதான் அவர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய கோயில்கள் மலை மேல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணி, வயலூர், சுருளிமலை, இளஞ்சி, குன்றக்குடி, விராலிமலை, இப்படி போகிறது. ஏல நாட்டுல கதிர்காமம் கூட இருக்கிறதுங்க. அப்போ இந்த குன்றுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் முருகனுடைய வழக்காறு. அதற்கு தனி ஒன்றாக திருத்தணியை சொல்வது ஒரு வழக்காறு உண்டு என்றாலும் கூட திருமுருகாற்று படையில அப்படி இல்லை. ஆறாவது படை வீடு உங்களுக்கு தெரியும், பழமுதிர்ச்சோலை. அது அழகர் கோயில்ல இருக்கிற அந்த பழமுதிர்ச்சோலையை சொல்வது ஒரு வழக்காருன்னு பாக்குறோம். ஏன் நீங்க குன்றுதோராடலுக்கு குன்று எல்லாம் சொன்னீங்களே, பழமுதிர்ச்சோலைனா எங்கெல்லாம் முதிர்ந்த பழங்கள் இருக்கிறதா அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது அழகர் மலையை குறிப்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆறு படை வீடுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகாற்று படை ஐந்தைத்தான் சொல்கிறது என்ற செய்தியோடு.
1: இப்ப திருமுருகாற்று படையில முருக வழிபாடு, இது சம்பந்தமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
0: இப்போ திருமுருக

0: வரலாற்றுப்படையை பொறுத்தவரையில் முருக வழிபாடு ரெண்டு வகையாக நாம் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, திரு ஆவினன்குடியில் இருக்கிற மக்கள் எப்படி வழிபட்டாங்கன்றத திருமுகாற்றுப்படையில் நக்கீரர் விரிவாக சொல்றாரு. அந்த முனிவர்கள் உடலும் உள்ளமும் அருள் நிரம்பியது, அவர்கள் காவி ஆடையை மர உரியாக உடுத்தவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வளம்புரி சங்கை போல நரைத்த முடியுடையவர்கள், அழுக்கின்றி விளங்குகின்ற திருமேனி உடையவர்கள், கரிய மானினுடைய தோலை தன்னுடைய உடையாக போர்த்தியவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்றார். அவங்க வயிற்றுல அந்த நோன்புகள் இருந்ததுனால எலும்புகள் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் பல நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒரு நாள் உண்ணுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை வழிபட்டாங்க, சினத்தை போக்கிய அறிவனை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ ஆவினன்குடியில முருகனை வழிபட்ட மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வகையிலே நம்ம பார்த்தோம்னா, இவங்க இனிமையான மொழியை பேசக்கூடியவங்க, அந்த மலையினுடைய இறைவனாக இருக்கிற முருகனை தொழுதவர்கள், கந்தர்வ மகளிரும் வருகை தந்து முருகனுடைய அருளை விரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முனிவர்கள், கந்தர்கள் இவர்கள் எல்லாம் ஆவினன்குடியிலே வந்து அவரை வழிபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வகையாக நீங்க பார்த்தீங்கன்னா, முருகன் மலைதோறும் இருப்பவன், அவன் வழிபாடு செய்தலுக்குரியவன் வேளன். அந்த வேளன் பச்சிலை கொடியால நறுமணமுடைய காய இட்டு அதுல தக்கோல காயையும் சேர்த்து கலந்து கட்டி முருகனுடைய அருள் பெற்று ஆடக்கூடியவன். அவன் மல்லிகையினுடன் வெந்தாலியையும் கட்டிய கண்ணியை உடையவனாக இருப்பான், சந்தனம் பூசிய மார்பினை உடையவனாக இருப்பான். அவன் மூங்கில் குழாயில தேனை பெய்து அதுல கல்லை முற்ற செய்து மலை நிலத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஆடக்கூடியவனாக, பறை இசைத்து ஆடக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் பாக்குறோம். அது மட்டுமில்ல, அவன் மரியை அறுத்து அந்த ரத்தத்தை கலந்த பொறியை அந்த களமெல்லாம் பரப்பி இறைவனை முருகனை வழிபடக்கூடியவனாக இருந்தான் என்றும் பாக்குறோம்.
1: ஒரு விஷயம் என்னன்னா, சேயோன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதே நேரத்துல வந்து சிவந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிவந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்க சொல்ற மாதிரி அந்த ரத்த புரட்டல் அது உடம்புல படும்போது உடல் முழுக்க அந்த ரத்தம் வந்து தெளிச்சு அதனால வந்து உடலே வந்து நிறம் மாறுது இல்ல, அப்படியும் எடுத்துக்கலாம்
0: இல்லையா?
1: ஏன்னா வந்து முருகன் வந்து நீங்க சொன்ன மாதிரி உரும்பாட்டுடைய ரத்தத்தை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் முருகனுக்கு இருந்திருக்கு.
0: அதுவும் நீங்க சொல்றது மாதிரியே குறுந்தொகையில ஒரு பாட்டுல குருதி பூவின் குலைக்காந்த டே என்று வருகிறது. முருகன் வந்து அவுணர்களை தேய்த்து இல்லையாக்கினவன், களமெல்லாம் செம்மைப்பட ஆக்கினவன், அவன் கையில் இருக்கிற வேலும் சிவப்பா இருந்துச்சு, அவனுடைய யானையும் சிவப்பா இருந்துச்சுன்னு அந்த குறுந்தொகை பாட்டிலே கூட நீங்கள் சொல்கிற செய்தி இருக்கிற.
1: இன்னொன்னு வந்து வேலன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முருகனை குறிக்கிறதா? ஏன்னா வேல் கொண்டு இருப்பவன் அவன் தான் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்துல வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியே வேலை வழிபட்டு இருக்காங்க. ஏன்னா கல்வேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலன் வெறியாடல், இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில இன்னைக்கும் அந்த ஒரு பழக்கம் உண்டு. கோடங்கி வந்து செய்யறது வந்து அது அந்த காலத்துல வந்து அதுதான் வேலன் வெறியாடலா இருந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்ப நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில வந்துட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் ஆனா சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப வந்து எனக்கு என்னன்னா, நற்றிணை பாடல்ல மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது இல்லையா? இப்ப இந்த பாடல் குறித்த செய்திகளை நீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து சொல்லிடுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: இந்த மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்ற அந்த நற்றிணை பாட்டு பாடுனவர் பேர் பிரம்மச்சாரிங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற பிரம்மச்சாரி தானான்னு தெரியல, ஆனால் அவர் பேர் பிரம்மச்சாரிங்க. அவர் வந்து ஒரு பாடலை பாடுறார், வேலன் வெறியாட்டை பத்தி ஒரு பாட்டு பாடுறார். பொதுவாக அந்த காலத்துல அந்த வெறியாட்டு ஏன் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புவா, அந்த உண்மையை அறியாத தாய்க்கு தன் மகளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது,
1: பசலை நோய் வந்துருச்சு,
0: தனியா பார்த்து சிரிக்கிறா, சோகமாவே இருக்கிறான்றத பார்த்தோன்னே ஏதோ நோய் வந்துருச்சு போல் இருக்கு, முருகன் தான் காரணம் என்று நினைத்து வேலனை அழைத்து அவ வெறியாட்டு எடுக்க சொல்லுவான். அப்படி வெறியாட்டு எடுக்கிற காலத்துல வேலன் ஆடுகிற போது முருகன் வருவதாக ஒரு குறிப்பு உண்டு. அந்த வேலன் வந்து வேண்டும் போது முருகன் வந்தா, அப்போ அந்த தோழி கேட்கற மாதிரியான ஒரு பாட்டு அதுங்க. அவ கேக்குறா, உனக்கு தெரியும்ல முருகா, இவ காதலுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், அவன் தான் காரணம், ஆனா அவன் வேலன் சொல்றான் நீ தான் காரணம்னு சொல்லி, அப்போ நீ வந்தேனா உனக்கும் அறிவில்லை தானே என்று கேட்பதாக ஒரு கொள்கையாக ஒரு கருத்தியலாக அது முன்வைக்கிறத நம்ம பாக்குறோங்க. ஆக அந்த காலத்துல இருந்த பெண்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை நம்ம நினைச்சு பாக்குறோம். கடவுளையே கேள்வி கேட்கறாங்க, என்ன இருக்கட்டும் பாக்கட்டும், உனக்கு தெரிய வேணாமா கடவுளே, உனக்கு தெரியுமில்ல அவன் தான் காரணம் தெரியுமில்ல, ஏன் இப்படி நீ வந்தாய் என்று கேட்பதாக அந்த பாட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவுசார் தலைமுறையினுடைய ஒரு பாட்டாக அதை நாம் எடுக்கணும். அது மட்டுமில்ல, சிலப்பதிகாரத்திலும் இதே கருத்துடைய

ஒரு பாடல் இருக்கிறத பார்க்கிறோம். குன்றக்குறவையில் நேரிலை நல்லாய் நகையா மலைநாடன் மாறுதறு வெண்ணோய் தீர்க்க வரும் வேளன் தீர்க்க வரும் வேளம் தன்னினும் தான் மடவன். அதாவது இந்த வேலனை விட முட்டாள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீதான் சொல்லி அந்த பாட்டு சொல்வதாக அமைந்திருக்கிறது. கடவுள் மேல ஒரு உரிமை இருக்கிறது, ஆனா அவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் மீது இருக்கிற அன்பு பெரியது அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி கடவுளை கூட கேள்வி எழுப்புகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நீங்க சொன்னது போல சூரனை வரம் செய்த கதைகள் சங்க நூல்களிலே, பல நூல்களிலே, குறுந்தொகையிலே, அகநானூற்றிலே, இன்னும் பல நூல்களிலே வந்திருக்கிறது. சூரபன்மன் அந்த கதை உங்களுக்கு தெரியும். குன்றமாகின்ற அவனை நெஞ்சிலே நடுவக அந்த வேளறிந்து முருகன் இரண்டாக பிரித்து ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனதென்று நாம் பார்க்கிறோம். கோழிக்குடியாக

0: ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனதென்று நாம் பார்க்கிறோம். கோழிக்குடியாக ஏற்றுக்கொண்டான் என்று இப்படி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. நிறைய நல்ல செய்திகள் வினாவாக தொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: சங்க இலக்கியத்தில் முருகன் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: பி.வி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல். படம் திருவிளையாடல்.

நம்மளோட குமரி பண்பலை நூற்றுவனில் இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்துட்ருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன நேரலை. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் பகுதியில் வாராய் தோழி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் நேரலை, 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: B-Mark, M-Fact,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 9164.

இன்று மாலை மணி 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 மைல் பகுதியில் விவசாய பணிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 மைல் லட்சுமணன் அவர்கள். அமுத சுரபி பகுதியில் திறன்மிகு இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ரால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்ற நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஆனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம். இதில் கருங்கல் ஏ பிரான்சிஸ் என்ஜினியர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள். 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 நிலா முற்றும் பழைய திரைப்பட பாடல்கள். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். குமரி பண்பலை நூற்றுவனில் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகள் இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேர பகுதியில் வாராய்த்தொழி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் நேரலை. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. அலைபேசி எண் 8903257039. எத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் இது உங்கள் குமரி பண்பலை 101. நமது பண்பலையில் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது பகல் 12:10. குமரி பண்பலையில் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரை.

மழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில் உட்காந்துட்டாலே நேரம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாதுங்க, சட்டுன்னு போயிடும். அதுவும் நம்மளோட வேலையில் செஞ்சுட்டே ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமையான சக்தி இந்த பாடலுக்கும் இந்த இசைக்கும் இருக்குது. அப்படித்தான் இந்த அரை மணி நேரமும் உங்களோட பரபரப்பை கொஞ்சம் குறைச்சி மனசுக்கு ஒரு நிதானத்தையும் ஒரு இனிமையான உணர்வையும் இந்த பாடல்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய மனசோடு சேர்ந்து பயணிக்க போகிற அழகான பாடல்களோட இந்த நேரத்தை இன்னும் இனிமையாக்கலாம். வாங்க, இனி வார்த்தைகள் வேண்டாம், இசை பேசட்டும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன படத்துல இருந்து, நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்துல இருந்து வரப்போகுது. ஜென்சி, எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில், இளையராஜாவின் இசையில், கண்ணதாசன் வரிகளில். தினம் தினம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய நபர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு வர்றதே கிடையாதுங்க. யாரோ ஒருத்தங்களை முதன் முறையாக பார்க்கும்போது மட்டும் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவங்களோட ஏற்கனவே பேசியிருக்கோமே, பழகியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள எப்போயாச்சும் தோணும். அந்த உணர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. சில நேரங்களில் இது ஏதோ பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்குள்ள வரலாம். அப்படி ஒரு உணர்வு முதல் அப்படி அந்த மாதிரியான ஒரு உணர்வு முதல் பார்வையிலேயே தோன்றி காலம் செல்ல செல்ல அந்த உறவு நம்மளோட அழகாக தொடர்ந்து வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே மாறும்போது, ஆமா இது ஏதோ ஒரு பந்தத்தினுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு நம்மளால நம்ப தோன்றும் இல்லையா. ஸோ உண்மையிலேயே அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப அழகானது. அப்படிப்பட்ட ஒரு அழகான உணர்வோட ஆயிரம் மலர்கள் ஒன்னா சேர்ந்து பாடி சந்தோஷத்தை கொண்டாடுறது மாதிரி அமைந்த ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1194.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். கனவுகள், இந்த கனவுகள் சும்மா வருதில்லைங்க. நம்ம எந்த விஷயத்தை அடிக்கடி நினைக்கிறோமோ, எதை பத்தி அதிக நேரம் யோசிக்கிறோமோ, எதை நினைச்சு சந்தோஷப்படுறோமோ அல்லது பயப்படுறோமோ, அந்த எண்ணங்கள் தான் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கனவுகளா வந்து நிற்கும். அப்படி பார்த்தா என்னுடைய கனவுல முழுக்க நீதான் இருக்க, என்னோட நினைவுகளோடும் கனவுகளோடும் தினமும் இருந்த நீ இப்ப என்னோட வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதியாவே மாறிட்ட. ஒரு பாட்டுல ராகமும் தாளமும் இப்படி அழகா சேர்ந்திருக்குதோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நீயும் நானும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். ராகம் தாளம் சேர்ந்து உருவாகிற ஒரு இனிய இசையை போல, கேட்க கேட்க இன்னும் இனிமையா இருக்கக்கூடிய ஒரு பாடலை போல, நாமும் ஒன்றாக வாழ எனக்கு ஒரு ஆசை. இந்த பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக பகல் மணி 12:24. குமரி பண்பலை நூற்றுவரிலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரம் மழை. இது தேரல் சுவையல் சாரல் இசை. கடுமையான வெயில் சுட்டரிச்சதுக்கு அப்புறம் சட்டுன்னு பெய்யக்கூடிய மழை ரொம்ப ரொம்ப அழகு. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு மழை பெய்யுது, ஆனால் இந்த மழை எனக்கு வழக்கமான சந்தோஷத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான சந்தோஷத்தை தருது. ஏன்னு தெரியுமா? இந்த மழை துளிகள் ஒவ்வொன்றிலையும் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய உன்னோட முகம் தான் தெரியுது. உன்னை பார்க்கணும் அப்படின்னா நேரில் வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன மழை துளியை பார்த்தாலே போதும், அதில் நீ தான் தெரியுற. வானத்தை பார்த்தா நிலவுலையே நீ தான், ஒரு கட்டத்தில் அந்த வானமே நீ தான்னு தோணுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த கேள்வியை மட்டும் நான் என்கிட்டயே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். அந்தி மழையில் விளர ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரியுதே, அதுக்கு காரணம் என்ன? இனிவரும் பாடலின் படம் ராஜபார்வை, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் அந்தி மழை பொழிகிறதே பாடல் இதோ.

சரியாக துடித்துக் கொண்டிருக்கும் இதயம் கூட சற்று நின்று இளைப்பாறுகிறது. என் கண்முன்னே நீ இல்லை என்றால் எங்கே இருக்கிறாய்? தாமதிக்காமல் என்னிடம் வந்து சேர்ந்துவிடு. உன்னை பார்க்காமல், உன் குரலை கேட்காமல் இந்த இதயம் ஏக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது. கண்கள் உன்னை காணாமல், மனம் உன்னை நினைக்காமல் ஒவ்வொரு நொடியும் கனத்துக் கொண்டிருக்கிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

விழுந்தது விழியில்தான், ஆனால் எழுந்தது இதயத்தில். நீ மட்டுமல்ல, உன் மீது ஒரு இனம் புரியாத பிரியமும் சேர்ந்து என் இதயத்தில் எழுந்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் கரையை தொட்டுவிட்டு திரும்பிச் செல்லும் அலைகள் எத்தனை முறை சென்றாலும் மீண்டும் மீண்டும் அதே கரையை தேடி வந்து தீண்டுகின்றன. அதற்கு காரணம் என்ன? கரையின் மீது அலை கொண்ட பிரியமா? இல்லை, கரையை தொட்டால்தான் முழுமையடையும் என்ற அதன் விதியா? அதே கேள்விதான் என்னுள்ளும். உன்னை முதன் முதலில் பார்த்தது ஒரு நொடி மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு நொடி என் விழியில் விழுந்து என் இதயத்தில் பதிந்து இன்று வரை என் நினைவுகளை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ என் வாழ்க்கையில் வந்தது

தற்செயலா இல்லை மீண்டும் மீண்டும் உன்னிடமே வந்து சேர வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு அழகான விதியா? பதில் தெரியவில்லை. ஆனால் அலைக்கரையை தேடுவதைப் போல என் மனமும் ஒவ்வொரு முறையும் உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறது.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி, பொன்னிலா பிரதாப். இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில்

0: இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12

0: ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 2,40,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 2,66,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும், அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும், 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம்.

0: 12:51.
1: நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலையின் விளை நாகர்கோவில்.
2: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
3: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கால்வின் ஹாஸ்பிட்டல், பட்டகசாலையின் விளை, ஈத்தாமொழி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
1: நலமாய் வாழ்வோம். கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
4: எல்லாரும் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணால் ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு சொல்லி. கொலஸ்ட்ரால் ஐடியலி நமக்கு உடம்புக்கு தேவையா இல்லையா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்ங்கிறது எல்லா உடம்புக்குமே கண்டிப்பாக தேவையான ஒன்று. உடம்புல உள்ள மேஜர் ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஹார்மோன்ஸுக்கும் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக தேவை. நம்ம உடம்புல விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகிறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடம்புல வந்து லிவரில் வந்து அது பைலாக மாறி நிறைய விட்டமின்ஸை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு முக்கியமான தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் அது ஒரு முக்கியமான தேவை கொலஸ்ட்ரால். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து எப்போ அது கெட்டதாக மாறுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம உடம்புலேயே ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தியாக உள்ள கொலஸ்ட்ரால்னால் அதை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் மெயின் நோக்கம் என்னன்னா, அந்த ரத்த குழாயில போய் படிறதா. ரத்த குழாயில போய் படிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து அது வந்து ஒரு ப்ரோ ஆக்சிடென்டா இருக்கும். அதாவது அங்க உள்ள சில சப்ஸ்டன்சஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த இடத்துல அந்த ஆர்பிசிஸ், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் அக்குமுலேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணி ஒரு சின்ன கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கோ, ஒரு அத்ரோஸ்க்ளோரோசிஸ் டெவலப் ஆகிறதுக்கோ அது ப்ரோமோட் பண்ணும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்னத்தை சொல்றோம் அப்படின்னா, எல்டிஎல், அதான் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். ஸோ இதை தவிர வேற ஏதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இப்போ நிறைய வந்திருக்கு லைப்போ புரோட்டீன் ஏ அப்படின்னு சொல்லுவோம், லைப்போ புரோட்டீன் சுமால் ஏன்னு சொல்லுவோம். இது வந்து ஜெனட்டிக்கலாகவே நடக்கும். ஸோ அந்த லைப்போ புரோட்டீன் ஏ 2, 3வது வந்து அப்போ பின்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ரால்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ரால்லாம் நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் ஒரு ரத்த குழாயில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்டிஎலையோ, ஒரு அப்போ லைப்போ புரோட்டீனையோ, ஒரு லைப்போ புரோட்டீன் சுமால் ஏயோ நம்ம கண்டுபிடிச்சி இன்கேஸ் அது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதை கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் டெபாசிட் ஆகிறது கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக அத்தரோஸ்க்ளோரோசிஸ் கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி டிசீஸ்லாம் வர்றது கம்மியாகும். ஸோ கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுனா, இந்த எல்டிஎலை மொபிலைஸ் பண்ணி லிவருக்கு கொண்டு போய் அது அங்கே டெபாசிட் ஆகாமல் விடும். ஸோ மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கொலஸ்ட்ரால் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பொருள். கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம நார்மலாக எடுத்துக்கணும். இதில் வந்து எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் தான் கொஞ்சம் மோசமான கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் மற்ற ஆர்கனில் போய் டெபாசிட் ஆகிறனால தான் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வர்றது. இதில் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எதில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஆல்மண்ட், ஆப்ரிகாட்டு, வால்நட், இதிலெல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சில ஃபிஷ்ஷில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். ஆலிவ் ஆயிலில் சில சீட்ஸ் லைக் சியா சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதிலெல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் எந்த மாதிரி ஃபுட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, கெட்ட கொலஸ்ட்ரால்னால் எப்போவுமே நம்ம ரிஃபைன்டு சுகர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்டு சாப்பிட்றீங்க, ஒரு பூந்தி சாப்பிட்றீங்க, பேக்கரி ஐட்டம்ஸ், இதெல்லாமே ரிஃபைன்டு சுகர்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு. அது மட்டும் இல்லாமல் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எதில் இருக்குன்னா, அனிமல் ஃபேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீட் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து மெயினாக ரிஃபைன் சுகர்ஸும் மீட்டில் இருக்கிற அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அப்புறம் கோகோனட் ஆயில், அப்புறம் பட்டர், கீ, பாம் ஆயில், இதிலெல்லாம் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும்.
1: கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தவர் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
0: குமரி பண்பலை 101.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, இலவச ஆலோசனைகளுக்கு

0: 8900300909.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றாலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 12:56. இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். பட்டத்து யானை திரைப்படத்திற்காக நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் தமனின் இசையில் கார்த்திக் பாடியது.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமர்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.

சில குரல்கள் காதுகளில் விழும், சில குரல்கள் மனதில் பதியும், ஆனால் சில குரல்கள் மட்டுமே வாழ்க்கையோடு பயணிக்கும். காதலுக்கு இனிமை கொடுத்த குரல், சோகத்திற்கு ஆறுதல் கொடுத்த குரல், உற்சாகத்திற்கு வேகம் கொடுத்த குரல், பாசத்திற்கு உயிர் கொடுத்த குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பாடியுள்ளார். மொழிகள் பலவாக இருந்தாலும் இவரது குரல் ஏற்படுத்திய உணர்வு ஒன்றுதான், அதுதான் இனிமை. எஸ்.பி.பி. அவர்களின் குரலில் ஒரு தனி வசீகரம் இருந்தது. அவர் பாடும்போது பாடலை மட்டும் பாடவில்லை, அந்த பாடலில் இருக்கும் கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார். காதலனாக பாடும்போது காதலின் ஏக்கத்தை உணர்த்துவார், நண்பனாக பாடும்போது நட்பின் நெருக்கத்தை உணர்த்துவார், தந்தையாக பாடும்போது பாசத்தை வெளிப்படுத்துவார், வாழ்க்கை பற்றி பாடும்போது நம்பிக்கையையும் தன் நம்பிக்கையையும் நமக்குள் விதைப்பார். அதுதான் எஸ்.பி.பி. அவர்களின் குரலின் மாயம். ஒரு பாடகர் பல நடிகர்களுக்கு பாடலாம், ஆனால் அந்த நடிகரின் குரலாகவே ரசிகர்களுக்கு தோன்றுவது மிகப்பெரிய கலை. அந்த கலையை எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் அற்புதமாக செய்தார். அதனால்தான் பல தலைமுறை கதாநாயகர்களின் திரைப்பயணத்திலும் அவரது குரல் மறக்க முடியாத இடத்தை பெற்றது. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களின் உச்சரிப்பு, குரல் ஏற்ற இறக்கம், உணர்வை வெளிப்படுத்தும் திறன், இசையோடு ஒன்றிப்பாடும் பாங்கு, இவை அனைத்தும் அவரை தனித்துவமான பாடகராக உயர்த்தின. அவர் ஒரு பாடகர் மட்டுமல்ல, நடிகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், பின்னணி குரல் கலைஞர் என பல துறைகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவரது கலைப்பயணத்தில் பல்வேறு விருதுகள் கிடைத்துள்ளன. 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளையும் பெற்றவர். மேலும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடக, கேரள மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார். 16 மொழிகளில் சுமார் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையும் படைத்துள்ளார். இசை ரசிகர்களின் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்கும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் 2020 செப்டம்பர் 25 அன்று மறைந்தார். இன்று அவருடைய நினைவு தினம்.

வானொலியில் அவரது பாடல் ஒலிக்கும் போது யாரோ ஒருவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார். யாரோ ஒருவர் தனது நண்பரை நினைத்து பார்க்கிறார். யாரோ ஒருவர் தனது வாழ்க்கையின் ஒரு மறக்க முடியாத தருணத்தை நினைத்து பார்க்கிறார். அதுதான் ஒரு பாடகரின் உண்மையான வெற்றி. காலம் மாறலாம், இசையின் வடிவம் மாறலாம், பாடல்களின் பாணி மாறலாம், ஆனால் சில குரல்களின் இனிமை மட்டும் ஒருபோதும் பழமையாகாது. அப்படிப்பட்ட குரல்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல். அவரது பாடல்கள் நமக்கு வெறும் இசை அல்ல, அவை நினைவுகள், அவை உணர்வுகள், அவை நம் வாழ்க்கையின் சில அழகான தருணங்களின் பின்னணி இசை. வானிலா இருக்கும் வரை இந்த பாடும் நிலா பாலு அவர்களின் குரல் ரசிகர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும்.

0: நீங்கள் கேட்ட உதயகீதம் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது. செய்தி தெரியுமா?
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

இன்றைய ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன, இது குறித்து உங்கள் உள்ளம் சொல்வதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 209-07-722, இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 8903-25703-9.

0: இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். இணைப்பில் வரக்கூடிய முதல் தோழி யார் எங்கேருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் யார்? நான் சாமிகோபுரத்திலிருந்து சிலசவதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன் யார்.
0: இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? உங்க உள்ளம் என்ன சொல்ல போகுது?
1: காலை

0: சரி.
1: அடுத்தது நம்ம கதவை திறந்து உள்ள வந்துட்டோம், அப்பா அம்மா பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டோ சாமி போட்டோ எல்லாம்
0: நீங்க பேசுறது எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுமா.
1: அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மதிப்பு உண்டாகும்.
0: சரி.
1: அதே போல நல்ல அந்த இதுல சோபா செட் எல்லாம் இப்ப வைக்காங்க இல்லையா, புதுசா வீடு கட்டவங்க அவங்களுக்கு அந்த அவங்க அத வச்சாலே.
0: சரிங்கம்மா, அப்படிங்கறது உங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடியது. அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றிமா.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
6: நான் கொல்லங்கோட்டில இருந்து குமாரி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
6: தலைப்பு கேட்டேன்.
0: சொல்லுங்கம்மா.
6: கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கான். பிள்ளைகள்ட்ட நம்ம அன்பாகவும் நல்ல இதை நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து பல இதுல அவங்களுக்கு மனம் போகாத நம்ம பாத்துக்கிடணும். வீட்டுல அவங்கள்ட்ட பெற்றோர்கள் நல்ல அன்பாக இருக்காங்க அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்கும். இன்னும் சிக்கனத்தை கடைபிடிச்சு குடும்பத்தை நல்லதா மாட்டணும், விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி முக்கியமாக விட்டு கொடுத்து போகணும்.
0: சரி, அப்படிங்கறது உங்களுடைய கருத்து, அப்படிதானே?
6: ஆமா ஆமா.
0: அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
6: சரி, ஓகே,
0: நன்றிமா, நன்றி. எனக்கு ஒரு அடுத்த தோழி. வணக்கம். ஹாய் சுனிகதியே.
7: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, பேசலாம்.
7: நம்ம வந்து சுற்றுப்புறங்களை எல்லாம் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும்.
0: சரி,
7: சுத்தமா இருக்கும் போது நமக்கு வீட்டை பார்க்கும் போது வீடு வந்து ஒரு அலங்காரமா தெரியும். அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிய எந்த தேவையில்லாத சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தும் போது நமக்கு வந்து வீடு வந்து கொஞ்சம் விசாலமா இருக்கும். விசாலமா இருக்கும் போது அது பார்க்கக்கூடிய நேரத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா. அப்புறமா நம்ம வந்து பொருள்களை வந்து சிதற விடாம எந்த பொருட்களை எந்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடல் நமக்கு தேவை. எந்த பொருட்கள் நம்ம எந்த வைக்கிறோமோ எடுக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி நம்மளும் அதை பாலோ
0: பண்ணியா இருக்கும்.
7: ஆமா, நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம
0: சுற்று உங்களுடைய
7: பல்புகள் எல்லாம் போட்டு எல்இடி பல்புகள் எல்லாம் போட்டு லைட்டா லைட் சின்ன ஒரு இது
0: பண்ணி
7: அதுவும் பார்த்தா நல்லா இருக்கும்.
0: சரிம்மா, அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கேக்கலாம். நன்றி, நன்றி. இன்னைக்கு ஒரு அடுத்த தோழி. வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
8: நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்க தவிர்க்கணும் சார். நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி நம்ம எப்பவுமே வீட்டை அடைக்க கூடாது. எது நமக்கு முக்கியமா தேவையோ அதை மட்டும் வாங்கணும்
0: அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது.
8: கலந்துரையாடணும் சார்.
0: அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது, அப்படிதானே?
8: ஆமா சார். தேவையில்லாத பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டை அடைச்சி அதை எதுக்கு அசிங்கப்படுத்துவது? எது தேவையில்லையோ அதை வெளியில எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பொருள் தேவையில்லையே அதை நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல வைக்கலாம், இல்ல ஆக்கர்ல போடலாம். அது வீட்டை சுத்தி அங்க வெளியில போட்டு சுற்றுப்புறத்தை நம்ம பார்க்க கூடாது சார். நம்ம சுற்றுப்புறம் நீட்டா இருந்தாலே நமக்கு நோய் நொடியும் வராது, நம்ம வீட்டை பார்க்க கூட அழகா இருக்கும் சார். அப்புறமா நிறைய பூச்செடிகள் வைக்கலாம், மரங்கள் எல்லாம் வைக்கலாம் சார்.
0: அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க, பாக்கலாம். அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். நன்றிமா.
8: நன்றி சார்.
9: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன்

0: பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைத்து வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்,
2: குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: இல்லத்துல வந்து அழகு சேர்க்கிறது நான் வானொலியே சொல்லுவேன். நம்ம எல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, நமக்கு அதை கேட்டுட்டு இருக்கும் போது உள்ளத்துக்குதான் ஒரு இனிமையா இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேட்கும் போது எப்படிதான் நீட்டா எல்லாமே எப்பவுமே நம்ம வச்சிருப்போம், இதெல்லாம் நமக்கு மனசுக்கு எதமா இருக்கிறது வானொலியே கேட்கும் போதுதான் சொல்லுவேன்.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
1: நேரம் 1:19. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: எங்க யார் பேசுறீங்கம்மா?
5: பெரியவளிருந்து விஜயா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்கள் உள்ளம் என்ன சொல்லுது?
5: அதாவது ஒரு தன்னிறைவான மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்கணும் சார். அதை நம்ம வளர்த்துக்கிடணும். அப்படி இருந்தாலே அந்த இல்லம் அழகு தன்னாலே வந்துடும் சார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அது போல அவங்கவங்க வேலையை பொறுப்புடன் எல்லாரும் இருந்துகிட்டோன்னு வைங்களாம். அப்படி ஒரு கட்டமைப்பான ஒரு குடும்பம் இருந்தாலே அதுதான் பெரிய அழகு. என்னோட உள்ளம் அதான் சொல்லுது சார்.
1: உங்களை பொறுத்தவரை நல்லதொரு குடும்பம்,
5: பல்கலைக்கழகம்.
1: சரி, நன்றிமா. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
5: நன்றி.

0: நீங்கள் கேட்ட பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நேரம் 1:24. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். இங்க யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க, உங்க உள்ளம் என்ன சொல்லுது? நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலமா?
1: எஃப்எம் கேக்கணும்.
0: எப்பவுமே குமரி எஃப்எம் கேட்டுட்டே இருக்கணும்.
1: ஆமா சார்.
0: சரி சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: காலையில எழுமணும்னா துணி மணிகளை உடனே மடிச்சு வைக்கணும். வீட ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் ராத்திரி பாத்திரங்களை கழுவிட்டுதான் சார் படுக்கணும்.
0: சரி,
2: அதை அப்படியே போடக்கூடாது. சுத்தமா வச்சிருக்கணும் துணிமணி எல்லாம். நம்ம சுத்தமா வச்சிருக்கும் போது நமக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்.
0: அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது.
2: அடுத்த வேலை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்ல, இது இவ்வளவு பண்ணிட்டு வீட்டுல சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சந்தோஷம்.

0: சந்தோஷமா இருக்கணும். ஆமாங்க சார்.
1: அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது இல்லையாமா?
0: ஆமாம்
1: சரி, அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். நன்றி நன்றிமா நன்றி.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இது குறித்து தோழியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இணைப்பில் வந்த உடனே நீங்க பேசிடலாம். இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் ஒரு அடுத்த தோழி. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: ராஜா கி கதிரகேசன், வடஜவிளையில இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: பெண்கள் எப்பவும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலையில எழும்பி அவங்க ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாலே வீட்டுல வந்து தனி ஒரு சந்தோஷமா ஒரு அழகம் கூடியிருக்கும் சார். காலையில எழுப்பி வாசல் திருச்சி கோலம் போட்டு அவங்க ஒர்க்க இறை வழிபாட்டோட அவங்க ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களா, அந்த வீடு வந்து ஒரு நேர்மறை ஒரு எதிர்மறை ஆற்றல்ல இருந்து விலகிரும் சார். அந்த ஒரு நம்ம நேர்மறை ஆற்றல் வந்துடும். அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். காலையில இருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து எல்லா வேலையும் செய்யறோம்னு வைங்களா, எல்லாருக்குமே ஒரு நம்மள பார்க்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். இந்த ஒரு டைம் நிறைய டைம் கிடைக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கு. அப்புறம் என்னன்னா வீட்டை நல்லா சுத்தமா வைக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பு சார்.
1: அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது இல்லையாமா?
4: ஆமா சார், நம்ம சுத்தமா வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றல் நம்மளுக்கு இருக்கும். காலையில எழும்புறதுனால ஒரு இறை வழிபாடு ஒரு தியானம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம் வீட்டுக்குள்ள வந்து.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியறி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் 1:30. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? தோழிகள் சொல்லிட்டே இருக்காங்க, இணைப்பு வரக்கூடிய தோழி அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியிலிருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம்.
1: அதாவது நம்ம உள்ளத்தை எப்படி சுத்தமா வச்சிருக்கோமோ அதே போல நம்மளுடைய இல்லத்தையும் வச்சிருக்கணும். உள்ளத்துல இருக்க அழுக்குகளை எப்போ அப்பப்போ வந்து கிளீன் பண்ணிடுவோம். எப்பவும் அதே நினைச்சுக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும், அதையே நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். அது அப்பப்போ அதை கிளீன் பண்ணாதான் அந்த உள்ள கொஞ்சம் சுத்தமா இருக்கும். அதே போலதான் நம்ம வீடுகள்ல குப்பை சேர சேர சேர ஒரு மாசத்துக்கு ஒருக்க கிச்சன்லாம் கிளீன் பண்ணிடணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்க வீடு தொட்டு தொடச்சிடணும். முதல்ல வாசல் திருத்து டெய்லி, இப்ப அந்த சம்பவமே இப்ப கிடையாது. வாசல் தொட்டு தெளிக்கும் அந்த வழக்கமே இப்ப நம்ம ஊர்கள்ல இப்ப இல்லாம
0: போயிட்டு
1: இருக்கு. அழகா தொழிக்கலாம், நல்லா ரெயினா வச்சிருக்கலாம். இருந்து வரும்போதே வாசலை பார்த்து பார்த்த உடனே ஒரு மனசுல ஒரு ஆகா நல்ல வீடெல்லாம் நல்ல சுத்தமா சுத்தமாக இருக்குன்னு அப்படின்னு ஒரு எண்ணம் கட்டாயம் வரணும் வரவங்கள்ட்ட.
0: அப்படின்னு உள்ளத்துல உள்ளத சொல்லிருக்கீங்க.
1: வீட்டுல உள்ள நம்ம உள்ளத்தை எப்படி உள்ளத்தை தூய்மையாதான் என்னைக்குமே வச்சுக்கிடணும். உள்ளத்துல எந்த கசடு இது இருந்தாலும் அதை அப்பப்போ அகற்றிடணும் சார்.
0: சரி,
1: அதை உள்ளத்துல சேர்த்து வைக்க வைக்க அது வந்து கூட கொஞ்சம் தான் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம வீடுகள்லயும் குப்பை சேர சேர சேர சேர கொஞ்ச நாளைக்கு ஒருக்க வீடை நல்லா அழகுபடுத்தி நம்ம வீடு நம்ம இல்லம் அது நம்ம
0: சரிங்கம்மா.
1: அதாவது இல்லறத்தை பேணினால இறைவன் நல்ல.
0: சரிங்கம்மா, அடுத்து வரக்கூடிய தோழிகளுடைய உள்ளத்துல என்ன இருக்கு நம்ம பாக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி,
1: நல்லபடியா பாதுகாத்து.
0: நன்றி. நன்றி,
1: நன்றி சார். வணக்கம்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP

0: ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
1: இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையே. சிதம்பரத்துல இருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிடலாமா?
2: புவனகிரியில இருந்து சுமதி பேசுறேன் சார், கேக்குதுங்களா சார்?
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: இல்லம் அழகாக உள்ளம் சொல்றது என்னை பொறுத்த அளவுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ளவங்க கோவப்படக்கூடாதுன்னா முதல்ல நம்ம கோவப்படாம இருக்கணும். அவங்க விட்டு கொடுத்து போகணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து போகணும். என்ன வெதர்ல இருந்து நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்ட இருந்து கொண்டு வந்தா நம்ம வீடு அழகா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார்.
1: அழகா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு வந்து பிற்பகல் 3:02 இருக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் தோழியர்களுக்காக. சரிங்கம்மா, தொடர்ந்து குமரி பண்பலை 101 கேளுங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி.
2: நன்றி சார். நன்றி.
1: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: ஹலோ வணக்கம், அருண்மகன் ஜாய் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: நமக்கு காலையில முதல் சாயங்காலம் வர உள்ள சமயங்களை வீணாக்காதபடி அவரோட கடமைகளும் வீட்டு கடமைகளும் பிறருக்கு உதவி செய்து வந்தா நமது உள்ளம் நன்றாயிருக்கும், வீடும் சுத்தமாயிருக்கும், நன்றாகவும் இருக்கும். நன்றி.
1: நன்றி. நன்றிமா. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: நான் நாகர்கோயில் பேசுறேன் சார்.
1: பேர் என்னமா?
4: நீங்க
1: பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கல. பேசுங்க, தொடர்ந்து
4: பேசுங்க.
1: தெளிவா கேக்குதுங்களா? தொடர்ந்து முயற்சி பண்றீங்களா? நன்றிமா. நன்றி. நன்றி.
4: Okay, thank you.

0: நேரம் ஒரு மணி 39 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஆய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: மதுரையில இருந்து பொன்மலர் சார்.
0: சரிங்கம்மா, மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, சந்தோஷம். தலைப்பு கேட்டீங்களாம்மா? இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? உங்க உள்ளம் என்ன சொல்லுது?
1: வெளிப்புறமா அழகா இருக்கிறதுக்கு வந்து நம்ம கிளீன் பண்றது எல்லாமே ஓகே சார். உள்ளூர்லயும் எனர்ஜி வைஸும் நம்ம வீடு அழகா இருக்கணும், அட்ராக்ஷனா இருக்கணும்னா வீட்டுல எல்லாரும் முதல் வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசணும் சார். இன்னைக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். எல்லாருமே ஆளுக்கு ஒரு போனோட ஆளுக்கு ஒரு ரூம்ல அப்படியேதான் இருக்காங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு பேசி இருந்தாலே வீடு வந்து அழகாவே இருக்கும்.
0: அதாவது நீங்க சொல்றது பார்த்தா மொபைல் சிரிக்குது ஆனா உள்ளம் சிரிக்கல.
1: ஆமா சார், உண்மைதான்
0: இல்லையா?
1: நேர்ல யாருமே யாருமே யாரையும் பார்த்து குனிஞ்சுட்டே தட்ட பார்த்து போன பார்த்துட்டே சாப்பிடுறது, சாப்பாடு என்ன சாப்பிடுறோம்னே தெரியாம அதெல்லாம் வந்து இல்லத்தை எப்படி சார் அழகா
0: கூடி பேசுறது குறைஞ்சு போச்சு.
1: உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்டா அதுவே முதல் வீடு அழகா.
0: கூடி பேசுறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒரு செல் எடுத்துட்டு ஒவ்வொரு பக்கமா போய் உட்காந்துடுறோம் அப்படிங்கிறீங்க?
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்.

0: பாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், நீங்க இங்க யார் பேசுறீங்கம்மா?
3: நாகர்கோவில் இருந்து நவப்ரியா பேசுறேன்.
2: சரிங்கம்மா.
3: சரிங்கம்மா. வீட்டுக்கு அழைச்சு சின்ன குழந்தைகளும் வயதான குழந்தைகளும் தான் சார் அழகு.
2: வயதான குழந்தைகளும் அப்படிதானே? வயதான அவங்களும் நமக்கு குழந்தை மாதிரி தானே இல்லையா? சரிங்கம்மா, நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி. நிறைய தோழிகள் வந்து அழகா நிகழ்ச்சியில வந்து பேசினாங்க. இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன அப்படி நாம கேட்டிருந்தோம். அவங்கவங்க உள்ளம் சொல்றத சொன்னாங்க அன்பு தோழியர்கள். வீடு அப்படிங்கிறது வெறும் சுவர்களால் ஆன இடம் அல்ல. அன்பு, பாசம், சிரிப்பு, புரிதல், விட்டு கொடுத்தல் ஆகியவை நிறைந்த இடம்தான் இல்லம். இவையெல்லாம் சேரும்போதுதான் இல்லம் அழகாக இருக்கும். உள்ளத்தை அழகாக்கினால் இல்லமும் அழகாக மாறும். இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன என்பது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் முறையன் 2907722, அலைபேசி எண் 8903-2570309. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டின் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12வது ஆண்டையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த திட்டத்தால் அனைத்து துறைகளிலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கட்டமைப்பை முன்னெடுத்துச் சென்று வர்த்தகத்தை மேம்படுத்தி புதிய சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் நாட்டின் வளர்ச்சியையும் வளத்தையும் உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளம் யாத்ரீகர்கள் இடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், இந்த பயணத்தில் இளையோர் பல்வேறு சேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார்.

0: ஆண்டுகளில் கிராமங்கள் வளர்ச்சி பெற்று மகளிரிடையே சுயசார்பு தன்மை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இணைப்பு சங்கிலிகளை கொண்ட இவ்வுலகில் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச ஒருங்கிணைப்பு சார்ந்த நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகள் நலத்துடன் இருப்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். G20 தலைமைத்துவத்தின்போது இக்கொள்கையின் மூலம் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை நோக்கி இந்தியாவின் அணுகுமுறை அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்த நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. வனங்களை பாதுகாக்கும் முன்களப் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் வன மேலாண்மை திறன் மேம்பாட்டு திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வனம் சார்ந்த பாதுகாப்பில் தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலையிலான திறன்கள் மேம்படுவது மிகவும் அவசியம் என்றார். இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, காடுகளில் முன்னோடி திட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வனங்களின் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் இணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ நிறுவனங்கள் தொடர் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடில்லியில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 71வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர், லட்சக்கணக்கான மக்களின் நம்பகத்தன்மையை இம்மருத்துவ நிறுவனம் பெற்றிருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். அனைவருக்கும் தரமான குறைந்த செலவிலான மருத்துவம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டு பாதைக்குள் நுழைவதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சேவைகளை வலுப்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளால் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு குறித்த செய்தி தொகுப்பு இன்று வெளியிடப்பட்டது. இரண்டாயிரத்தி 2016 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் வரை நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 10 கோடியே 50 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்தார்.
2: கிராமப்புற பெண்கள் சமையல் 8 கரோட் கரீப் தலித் வஞ்சித் பிச்சடே ஆதிவாசி பரிவாரோ கி பெஹனோ கோ முப்த கேஸ் கனெக்ஷன் தியா கயா.
1: கிராமப்புற பெண்கள் சமையலுக்கு விறகுகளையும் சாண எரிபொருட்களையுமே சார்ந்திருந்த நிலையில் அவர்கள் இலகுவாக சமையல் செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் 49 கோடிக்கும் அதிகமான சிலிண்டர் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இல்லங்கள் காற்று மாசுவிலிருந்து பாதுகாக்கப்படுவதுடன் சமையல் நேரமும் பெருமளவில் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
3: உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாங்கள் கேஸ் வாங்கி பயன்படுத்துவதனால பொருளாதார ரீதியாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி விறகு எல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருப்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி.
4: நான் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்துல பயனாளியா இருக்கேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணிடுறாங்க. இதுக்குண்டான மானிய தொகை 351 ரூபாய் எங்க வங்கி கணக்குல 2 இல்ல 3 நாட்கள்ல வரவு வச்சுறாங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தால் கல்வி மற்றும் வருவாய் ஈட்டும் பிற பணிகளில் மகளிர் கவனம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
5: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை.

0: பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளையும், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதியும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். இதனிடையே தாராபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அலை வீசுவதை திரு ராகுல்காந்தி உணரவில்லை என்றும் கூறியுள்ளார். சண்டிகரில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் பேசுகையில், திரு ராகுல்காந்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்டலூர் அருகே பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பள்ளி வளாகங்களிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதன் மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவிக்கையில்,
2: நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் விற்பனை நிலையம் சிங்காரத்தோப்பு திருச்சியில் நடத்தி வருகின்றோம். இக்கண்காட்சியில் பலவித கொலு பொம்மைகள், புராண கதாபாத்திர பொம்மைகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவ பொம்மைகள், சிவன் பார்வதி, ராதா கிருஷ்ணா, விநாயகர், முருகன் போன்ற தனி பொம்மைகள், கிராம வாழ்க்கை பொம்மைகள், விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெறும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு சலுகையாக 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுநர் ஃபௌசியா இக்பால் கூறுகிறார்.
3: என்னுடைய பேர் ஃபௌசியா இக்பால். தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடம்பூர் அப்படிங்கிற மலைப்பகுதியிலையும், தாளவாடி போற வழியிலையும், நெங்குமரகடா மலைப்பகுதிகளிலையும் நமக்கு இந்த மாதிரி தொல் மாந்தர்கள் வாழ்ந்த நீமச்சின்னங்கள் நிறையவே கிடைக்க வருது. ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில சங்ககாலத்துக்கு முற்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்திய வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் பிலிப்பைன்ஸ் இணையை 11-3, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் தன்வியையும், ஆடவர் பிரிவில் அபய் ஜப்பானின் ரியோனாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 1:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா பாடியது.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 2:23 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரைசை. நிலவோடு வானுக்கு என்ன பிணக்கம், வளர வளர வருமோ பின்னர் இணக்கம், தொடர தொடர காதல் தரும் மயக்கம். அடுத்து வரும் பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை கங்கை அமரன். வாலியின் பாடல் வரிகளில்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். திரையில் அடுத்து வரும் பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. 6. கரைகளுக்குள் நடந்தால் பேரழகு, கரை தாண்டினால் பெரும் அழிவு, வாழ்க்கையின் இலக்கணமும் இதுதான். இலக்கணம் மாறினால் இலக்கியத்தில் சுவை இல்லை, பாதை மாறினால் பயணம் முடிவதில்லை.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 2:35. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. அடுத்து வரும் பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில். 1000 சொன்னாலும் நிலவு அவள் முகத்திற்கு ஈடாகுமா, 1000 என்றாலும் அவள் மொழி தேன்மொழியோ, அவள் 1000 மலர்கூடும் மாநாடோ, யார் இந்த தேவதையோ, பாரதியின் கண்ணம்மா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் 2:42. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரையிசை. ஒரு நாள் இரவில்

நிலவை கண்டான், பௌர்ணமியோ இல்லை பகலோ என்றான். பகலும் இல்லை, அது பௌர்ணமியும் இல்லை. பெண்ணிலா ஒன்று அவன் அருகே வந்தது, அறியாது நின்றான். திரைசையில் இனிவரும் பாடல். இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. இளையராஜாவின் இசையில் பாடலுக்கு வரிகள் வாலி.

தேனி நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290-7722, அலைபேசி எண் 8903-2570-39. திரைசீல் அடுத்து வரும் பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில். மேகங்கள் குளிர்ந்தால் மழை, ராகங்கள் கீதமானால் அது இசை மழை. இங்கே புயலும் பூந்தெண்டலாகும் இசைத்தெண்டலை தழுவும் போது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இந்த பிற்பகல் 3:02 தேனிய நேரத்தில் வாராய்த்தொழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர்

திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை

0: தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தள வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: 3 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக்கா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக்கா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது வாராய் தோழி.

0: சில நிகழ்வுகள் வந்த வேகத்தில் மறைந்து போய்விடுகின்றன. ஆனால் சில நினைவுகள் மட்டும் காலம் கடந்தாலும் நம் மனதை விட்டு அகலாமல் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கும். ஒரு சிறிய சந்திப்பு வாழ்க்கையில் மாற்றத்தை தந்திருக்கும். ஒரு அன்பான வார்த்தை மாற்றத்தை தந்திருக்கலாம். வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வாய்ப்பு மாற்றத்தை தந்திருக்கலாம். அல்லது எதிர்பாராத ஒரு நிகழ்வு மாற்றத்தை தந்திருக்கலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகளை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்க மீண்டும் எண்களை நினைவுபடுத்துகின்றோம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, அலைபேசி எண் 8903-25-7039.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், இது குறித்து தோழியர்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 89032570309. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் பல நிகழ்வுகள் கடந்து செல்கின்றன.

0: தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுவது வாராய்த்தோழி. வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
2: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்ல.
1: நீங்கள் கேட்ட பாடல் பிகில் திரைப்படத்திற்காக. வாராய் தோழி நிகழ்ச்சியில் இணையும் முதல் தோழி யார் என்று கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: சார், நாகர்கோவில் இருந்து ரதி பேசுறேன்.
1: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள்.
2: எனக்கு வந்து கல்லூரி முடிச்சுட்டு நான் அடுத்தது என்ன பண்ணணும், என்ன படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல

0: ஒரு வக்கீல் ஆபீஸர் வந்து லீகல் ஒப்பீனியன் அடிக்கிறதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆட்டு நான் போயிருந்தேன்.
1: சரி.
0: அப்ப காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 9 மணி வரை ஒரு 3 hours, ஒரு 10 மணிக்கு அப்புறம் அந்த சார் வந்து வக்கீல் ஆபீஸ் போயிடுவாரு.
1: சரி.
0: அதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கு போவேன். அப்படி போய் போய் அங்க அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பராகவே பழகிட்டேன். அப்புறம் அவங்க வந்து வீட்டுல நம்ம கொஞ்சம் வருமா ஆரம்ப காலத்துல, அப்ப அவங்க வந்து ஒரு நல்ல பொண்ணா இருக்கு, அதனால பார்ட் டைம் ஜாப் தான், இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அப்புறம் அவங்க தர அமௌண்ட்ல இருந்தே அந்த ரூபாய கழிச்சு அத வந்து அவங்களே கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ரூபாயில நான் வந்து கொஞ்சம் நகை வாங்கினேன்.
1: சரி.
0: அப்போ இதே மாதிரி நகை வந்து விலை கூடுதல் இல்ல, நகை வந்து விலை கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப அவங்களே கடைக்கு கூட்டிட்டு போய் நகையெல்லாம் வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் வந்துச்சு. அது வரைக்கும் நாங்க தான் ஒரு 3 வருஷம் பார்த்தேன். அப்புறம் வேறையும் டியூஷன்ல எல்லாம் போனேன்.
1: சரி.
0: சென்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனாலும் இது மார்னிங் ஷிஃப்ட் ஆட்டு இருந்துச்சு, அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருந்தேன்.
1: சரி.
0: அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு மேரேஜுக்கு பாத்துருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோன்னே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இங்க வரதட்சணை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுல, அப்ப அதெல்லாம் தட்டுல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து, இத்தனைக்கும் நான் பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணேன், ஆனாலும் அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றுக்கொண்டிலிருந்து தேநீர் நேரத்தில் வாராய் தோழி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள். நினைப்பிலோரும் அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இங்க யார் பேசுறீங்கம்மா? கல்யாணக்காட்ல இருந்து யாருமா?
1: கல்யாணி.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு மறக்க முடியாதது அரசாங்கத்துல வேலை கிடைக்கு. அதனால எனக்கு பெற்றோர்களுக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் தந்தது அப்படிதானே?
1: ஆமா.
0: அது மறக்க முடியாது.
1: மறக்க முடியாது.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.
1: நன்றி சார்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: நேரம் 3:18. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றுக்கொண்டிலிருந்து வாராய் தோழி. வாழைத்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் ஒரு அடுத்த தோழி. வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?

0: புலியூர் பொறுத்து ஏஜென்சி தான்.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
0: ஆமாம் சார், கேட்டேன்.
1: உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள்.
0: மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், நான் வந்து சின்ன குழந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் பாட்டி கிட்ட நான் வளர்ந்தேன். அவங்க தான் என்னை வந்து கை விடுத்து நடத்தினதும், எனக்கு தாராட்டு பாடினதும், படிக்க வச்சதும் எல்லாமே எனக்கு அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சரி.
0: அப்புறமா ஒரு 17 வயசு இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு அம்மாட்ட கூட்டி, எனக்கு வந்து அப்பாயோ அம்மாயோ ஞாபகப்படுத்தவே இல்லை, அவ்வளவு பாசமாயிட்டும் அன்பாவும் அவங்க வளர்த்தி வளர்த்தி விட்டாங்க என்ன. அப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்த பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு எனக்கு வந்து அவங்கள பார்க்கறது போகிறதுக்குள்ள சூழ்நிலை எங்கள் குடும்பம் இல்லையா இருந்தப்போ. அப்ப வந்து எனக்கு அவங்கள மறக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுல என்ன எல்லாமே பார்த்து எடுத்து வச்சுனது எல்லாமே அவங்க தான். அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா, எனக்கு வந்து புத்தி வந்து எனக்கு ரொம்ப பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கடமை அவங்க செஞ்சாங்க, ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி இருப்பாங்க.
1: சரிங்க, சொல்ல வந்து சுருக்கமா அழகா சொல்லிடலாமே.
0: ஆமா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னாக்கா, எனக்கு அவங்கள பார்த்தால எந்த ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு கொடுக்க தோணல. நான் வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நான் யோசிச்சேன், அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்ந்து பண்ணாங்க, என்ன படிக்க வச்சாங்க, எனக்கு ஒரு தொழில் தையல் தொழில் எனக்கு படிக்க வச்சு கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு அந்த தொழில் மூலமா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். அது பிறகு அவங்களுக்கு நான் வந்து எங்க வச்சு கண்டாலும் அவங்கள மறக்க முடியாது. எனக்கு இந்த மாமா எல்லாத்தையும் கையெடுத்து நான் தொழுவேன், எனக்கு உங்களுக்கு நன்றி, எனக்கு இவ்வளவு செய்ததுக்கு நான் உங்களை மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் பூரா.
1: சரிங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தான் மறக்க முடியாத நினைவை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி, நன்றிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வாரத்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இணைப்பில் வந்த உடனே நீங்க பேசிடலாம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
3: சரி, எனக்கு மறக்க முடியாத சம்பவம் சொன்னா,
1: நான் வந்து வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாது.
3: அதான் சார், மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள்னா, எங்க பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போனேன் சார். அந்த சமயம் பிள்ளைங்களை பார்க்க யாருமே இல்ல, ஆனா எங்க மாமியார் தான் சார் எனக்கு அவங்களை பார்த்து எனக்கு ஒரு உறுதுணையா இருந்து என்ன தூக்கி விட்டது அவங்க தான் சார். நான் குழந்தைங்களை பாத்துக்கிட்டேன், நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, வேலைக்கு
1: நீங்க வேலைக்கு போனதால ஒரு மாற்றம் வந்து அந்த நினைவுகளை வந்து மறக்க முடியல.
3: உங்கள்
1: வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகளை மறக்காம அழகா வாராயத்தோட நிகழ்ச்சியில சொன்னீங்கம்மா. நன்றி, நன்றிமா.
3: நன்றி சார்.
4: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
5: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
4: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
5: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
6: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
5: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வாராய் தோழி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும்

0: 2902722. அலைபேசி எண் 8903-2573-9. வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. நீங்க வந்த உடனே நேரலையில் பேசிடலாம்.
1: பின்பற்றுங்கள். முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: எனக்கு வாழ்வில் மாற்றம் தந்தது என்னன்னா, கல்யாணம் எல்லாருக்கும் தான் ஆகும், அது ஒரு இயல்பு. ஆனா எனக்கு நான் செல்வியா இருந்துட்டு திருமதியான அந்த நாள், ஏன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு வரதட்சணையே வாங்காம உங்க பொண்ணு மட்டும் தாங்க நான் பொண்ணா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷ காலமும் அந்த நம்பிக்கையை அந்த பேச்ச காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த அந்த நிகழ்வு அவரை பார்த்து நான் நிறைய நிகழ்ச்சி அடைகிற நிறைய விஷயங்கள் அவரு இப்ப வரைக்கும் அந்த சொல்ல காப்பாத்திட்டு இருக்காரு. என்ன அவரால என் கண்ணு இது வரைக்கும் கண்ணீர் வந்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஆன்மகன், அந்த விஷயத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில தந்த மாற்றம். எங்க அப்பாவோட இறப்பு சார், எங்க அப்பா இறக்கும் போது எங்க வீட்டுக்காரங்க இல்ல, என் பையன் மட்டும்தான் என் கூட. நான் தனியா இருந்துட்டு அவ்வளவு விஷயங்களையும் எல்லா வரவங்க போறவங்க தாண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சு, அது மட்டும் இல்ல எங்க அப்பா எனக்கு நிறைய விஷயத்த கத்து போனதுக்கு அப்புறம் கத்து தந்துட்டாரு. அது நம்ம நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, ஒருத்தவங்க இவங்க நல்லவங்க, இவங்க நமக்கு வேணும், இவங்க நமக்கு வேண்டாம். அது வரைக்கும் எங்க அப்பாக்கள் கூட நாங்க காண்டாக்டே இல்ல, என்ன வந்தா போனா என்ன ஏது அதோட. ஆனா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அப்பாவோட சொந்தங்கள், எங்க அத்தையா இருக்கட்டும், எனக்கு சித்தப்பா எல்லாருமே வந்து நின்று நான் உனக்கு இருக்கேன், ஏன்னா நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நின்னாங்க சார். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப பக்க சப்போர்ட்டா, ரொம்ப அன்யமா, ரொம்ப அவங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் என் வாழ்க்கையில ரொம்ப என்னையே மாத்தின விஷயங்கள்,
0: மறக்க முடியாத நினைவுகள் என்றைக்குமே.
1: நிச்சயமா மறக்க முடியாத மறக்க கூடாத நினைவுகள்.
0: அழகா சொன்னீங்க, மறக்க முடியாத மறக்க கூடாத நினைவுகள். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: நேரம் 3:31. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் வாராய் தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி யார், எங்கிருந்து கேட்டறலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். எந்த ஊர்னு சொல்லிடலாமா?
2: மேட்டுக்குடியிருப்பு.
0: சரிங்கம்மா.
2: சார், எனக்கு 1976 மேரேஜ்.
0: சரி.
2: அப்ப எங்க வீட்டுக்காரர் பிஏ வரைக்கும் படிச்சிருந்தாரு, வேலை கிடையாது. அப்ப எல்லாரும் வேலை இல்லாத மாப்பிள்ளைக்கா கட்டி கொடுக்குறீங்கன்னு குடும்பக்காரங்கெல்லாம் சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, எப்படியும் அந்த பையன் பிஏ வரைக்கும், அந்த காலத்துல பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான், அதனால வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் மக 77 பிறந்தா சார்.
0: சரிங்கம்மா.
2: அவள் பிறந்த ராசியில 11வது மாசம் 77 11வது மாசம் கேரளா கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதினால வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சி ஒரு 27 சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 21 வருஷம்.
0: அந்த வேலை கிடைச்சது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிதான் மாற்றம் செய்தது?
2: வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால 4 பிள்ளைகள் எனக்கு இருக்கு. 4 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு, 2 பேரும் அமெரிக்கால இருக்காங்க, ஒரு சென்னையில இருக்கான், ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறான். அந்த வேலை இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நான் இன்னைக்கு வரையில அனுபவிச்சுட்டு இருக்கேன்
0: சார். நீங்க இப்ப அமெரிக்கா சென்னைன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க?
2: ஆமா ஆமா, அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்,
2: ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார்.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா, நன்றி.
2: சரி சார்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, NFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புது, நாகர்கோவில், 9842111964.
4: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு, நுண்ணிய கருத்துக்களை தான்

0: தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், இது குறித்து தோழியர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 1-9007-722 அலைபேசி எண் 8903-25703-9.

0: நீங்கள் கேட்ட பாடல் கானா திரைப்படத்திற்காக. வாராய் தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: நான் தோவாளையில இருந்து சந்திரா பேசுறேன்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: நான் கேட்டேன் சார் மாட்டா. எனக்கு வந்து நான் எனக்கு கல்யாணம் ஏஜ் அட்டன் பண்ணால இருந்து 5 வருஷமா எனக்கு வெளி உலகமே தெரியாது சார். வீட்டுல அந்த காலத்துல வீட்டுலயே விட்டுருவாங்க சார். அப்ப எனக்கு வந்து ரயில்வே மாப்பிள்ளை வந்தாங்க சார். அப்ப ட்ரெயின் ஒண்ணு ட்ரெயின்ல யாரும் அந்த ட்ரெயின் பாடப்புத்தகத்துல படிச்சிருக்கோன்னு எனக்கு எப்படி இருக்குமே தெரியாது சார்.
0: சரி,
1: அதனால எங்க வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் சுத்தி சுத்திட்டு போனாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க ட்ரெயினுக்குள்ள மேலே ஏறி படுக்கணும், மேலே ஏறி படுக்கணும்னு சொல்லுவாங்க சார். மேலே ஏறி படுக்கணுமா, எங்க படுக்கணும்னு தெரியுங்க. அதுக்கு அப்புறம் ட்ரெயின்குள்ள யார் நபரதான் தெரியும் சார். ஓ இதான் பெர்த்தா சொல்லிட்டு வரதான் சார் எனக்கு ட்ரெயின் சொல்றது. என்ன இன்னும் கல்யாணம் படிச்சுட்டு வந்தாதானே நீ மாற்றமே பாத்துருக்க, ட்ரெயினே பாத்துருக்கேன்னு சொன்னாங்க சார்.
0: சரி,
1: அப்ப எனக்கு படிச்சிருக்கேன். இப்ப அது அச்சு பொதுவாக இருக்கு சார் ட்ரெயின். வெளியில அங்கேயும் போக இங்க போக இப்ப எனக்கு அது போக இப்ப சரிப்பான மாதிரி இருக்கு சார். நான் பாக்காதது பார்த்து மாத்தாடுறது அதான் சார். ஒண்ணு
0: சொல்றீங்க. இது வாழ்க்கையில என்ன மாற்றத்தை தந்தது?
1: ஒரே
0: ட்ரெயின்ல போக கூடாது, வேற வேற ட்ரெயின்ல எல்லாம் போகணும். ஒரே ட்ரெயின்ல எதுக்கு போறீங்க?
1: எல்லா
0: சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்து நிலைக்கட்டும். நன்றிமா நிகழ்ச்சியில்
2: பங்கேற்றி. நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியறி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: 3:42 நிரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், இது குறித்து தோழிகள் பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மாற்று முறையான 2907-22 அலைபேசி எண் 8903-25-709. வாராய் தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், நேப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ராஜாஜி கவிகேசன் வடநிலையில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: சார், என்னுடைய மறக்க முடியாத நிகழ்வுன்னா,
0: உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நிகழ்வு,
1: மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவு ஒண்ணு இருக்கு சார். என்னன்னா, நான் வேலைக்கு போன புதுசுல வந்து நான் எல்லாரையும் நம்பி நல்லா பேசுவேன், எல்லாத்துட்டையும் நல்லா பேசுவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து சும்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப சரி, எல்லாரும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நானும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, பொறுப்புல பெரிய அதிக ஒரு பொறுப்புல இருக்கும்போது எல்லாரையும் நம்பவும் கூடாது, எல்லாரும் எது பண்ணாலும் வாங்கவும் கூடாது அப்படிம்பாங்க அடிக்கடி. அத நான் முத கேக்கல. சரி, எல்லாரும் நல்லா பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துலதான் தெரிஞ்சது, அவங்க வந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்க, ஒவ்வொரு விஷயமும் அவங்க அதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டு அது

0: பிறகு நான் என்னைய மாத்திக்கிட்டேன் சார். அந்த நிகழ்வுகள் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது. முத வந்து அந்த மாதிரி பழகிட்டு அதுக்கு பிறகு நம்ம நம்மளே நம்மள தன்னம்பிக்கையோட நம்ம மாத்திக்கிட்டோம். அந்த ஒரு நிகழ்வு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாது சார்.
1: உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தந்தா மறக்க முடியாத நினைவு
0: அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க
1: சார். சரிங்க, நன்றி நன்றிமா,
0: நன்றி சார், நன்றி நன்றி.

நேரம் 3:44. இவ்வொரு திரைப்பட பாடல் கேட்போம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக பா விஜயின் பாடல் வரிகளை சித்ரா பாடியது பரத்வாஜ் இசையில்.

0: வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பெரியூர்லிருந்து விஜயா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இது,
0: மாற்றம் தந்த மறக்க முடியாத
1: மாற்றம் தந்த அந்த சொல்ல போனா சார், எங்க அப்பாவோட இழப்பு. அப்பா இருக்கும் வர பசின்னா என்னன்னு தெரியாது சார், அப்படி வளர்ந்துட்டோம். அது பிறகு ஒரு கட்டத்துல வீடு நிறைய பிள்ளைங்க அப்பா ஒரு விபத்துல வந்து இழந்து போறாங்க. அது முறைக்கு என்ன பண்ணுங்கிறதே தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலையில உழைப்பு தான் கை கொடுக்குங்கிறத, நைட்டு பகல்ல பகல் எப்ப வரும் நைட் எப்பன்னு தெரியாது சார். அந்த அளவுக்கு உழைச்சோம், எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். அக்கா எல்லாருமே, நாங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க, தம்பி ஒரு பையன். அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே வேலைக்கு போகிய சூழ்நிலை, படிப்பெல்லாம் தடைப்பட்டு. ஏன்னா நம்ம வீட்டை கொண்டு வரணும்னா அப்படிதான் உழைச்சாதான் முடியும்.
0: உழைப்பே உயர்வு தரும் இல்லையா?
1: உயர்வு. அப்ப என்னன்னா, என்னைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உறவுகள் இருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் தருவாங்க சார், என்னைக்கு அவங்களை எதிர்பார்க்க கூடாது. இந்த உழைப்பு ஒண்ணுமே நமக்கு சிறந்ததுன்னு இருக்கு, அதான் ஆயுதமா எடுத்தோம். அப்ப என்னன்னா, எங்களுக்கு நைட் எது அந்த அளவு கடின உழைப்பு சார். அந்த உழைப்பு இன்னைக்கும் ஒரு தன்னம்பிக்கையை தந்து, எந்த ஒரு காலகட்டத்திலயும் உழைச்சுதான் வாழணுங்க ஒரு நம்பிக்கையை தந்து உயர்வாக்கிறது சார்.
0: அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள், அப்படிதானமா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி
0: சார். நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. அன்பு குழந்தைகளின் அசத்தல் மொழி கேட்கும் நேரம். நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்ற திறமைகளை வெளிப்படுத்த தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722. அலைபேசி எண் 8903257039.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல்.
3: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம்.

0: தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

பயணிக்க செய்கின்றன. அனுபவங்களை மதிப்போம், வாழ்க்கையை அழகாக வாழ்வோம். தேனி நேரத்தில் வாராய்த்துளி நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலன் 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 27.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03. இனி கேட்போம்.
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று PMSSV யங் அச்சீவர் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் விபரண்ட் இந்தியா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம்.
5: சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் துடிப்பான இந்தியாவிற்கான பிரதமர் இளம் சாதனையாளர் உதவித்தொகை விருது திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. பாரத பிரதமரின் யசஸ்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ₹75,000 முதல் ₹125,000 வரையிலான உதவித்தொகை வழங்கப்படும். பாரத பிரதமரின் யசஸ்வி என்பது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உதவித்தொகை திட்டமாகும். இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான உதவித்தொகை திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். யசஸ்வி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் நிதி தடைகளை கடந்து அவர்களின் கல்வியை முடிக்க உதவுகிறது. இந்த முயற்சி தனிப்பட்ட கல்வி வளர்ச்சியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான

0: சமூகத்தை உருவாக்கும் பரந்த பார்வைக்கும் பங்களிக்கிறது. யசஸ்வி திட்டத்தின் கீழ் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மெட்ரிக் முன் உதவித் தொகையையும், மெட்ரிகுலேஷன் அல்லது உயர்நிலை படிப்புகளுக்கு மெட்ரிக் பின் உதவித் தொகையையும் பெறலாம். படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் சிறந்த வகுப்பு பள்ளிக் கல்வி மற்றும் சிறந்த வகுப்பு கல்லூரி கல்வி திட்டத்தின் கீழ் உயர் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்க உதவித்தொகை பெறும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள். ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டும் திட்டத்தின் கீழ் ஓபிசி மாணவர்களுக்கு விடுதி வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக 2.5 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 4000 கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் முன் மெட்ரிக் உதவித்தொகை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் அதன் செயல்படுத்தலுக்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 32.44 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பின் மெட்ரிக் உதவித்தொகை மேல்நிலை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. பாடத்தின் வகையை பொறுத்து ₹5,000 முதல் ₹20,000 வரை கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறது. கூடுதலாக உயர் வகுப்பு பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி திட்டங்கள் ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி பிரிவுகளைச் சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் கல்வி கட்டணம், விடுதிச் செலவுகள் மற்றும் பிற கல்வி செலவுகளை உள்ளடக்கும். பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் ₹9.25 லட்சம் வரை நிதி உதவி பெற தகுதி உடையவர்கள். உயர் நிறுவனங்களில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்வி கட்டணம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் கல்வி பொருட்கள் உட்பட முழு நிதி உதவியை பெறுகிறார்கள். கல்வி அணுகலை மேலும் மேம்படுத்துவதற்காக 2023-24ஆம் ஆண்டில் ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் ₹12.75 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசு பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அருகில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்குவதையும், அவர்களுக்கு தரமான கல்வியை சிறந்த முறையில் அணுகுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய தேர்வு முகமை நடத்தும் யசஸ்வி தேர்வு வேட்பாளர் தேர்வுக்கான அடிப்படையாகும். மொத்த குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் வரை உள்ள ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி மாணவர்களுக்கு திறந்திருக்கும். குறிப்பிட்ட உதவித்தொகை திட்டத்தை பொறுத்து கூடுதல் தகுதி அளவுகோள்கள் பொருந்தக்கூடும். விண்ணப்பிக்கும் இடம், தகுதியான மாணவர்கள் தேசிய உதவித்தொகை போர்ட்டலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முகவரி scholarships.gov.in. விரிவான அளவிலான உதவித்தொகைகள் மற்றும் ஆதரவு திட்டங்களை வழங்குவதன் மூலம் பாரத பிரதமரின் யசஸ்வி விளிம்பு நிலை சமூகங்களுக்கான கல்வி அணுகலை பெரும்பாலும் தடுக்கும் நிதி கட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்கிறது. பல்வேறு முந்தைய திட்டங்களை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட முயற்சியாக ஒருங்கிணைப்பது மாணவர்கள் தங்கள் பள்ளி ஆண்டுகள் முதல் உயர்கல்வி வரை ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்குகிறது. தரமான கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டுடன் பாரத பிரதமரின் யசஸ்வி திட்டம் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தி மேலும் உள்ளடக்கிய மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க உதவுகிறது.
1: இதுவரை PM-YASASVI பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தின சிற்றுரை. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இந்தியாவின் ஒரு சிறந்த தத்துவ ஞானி, அரசியல் சிந்தனையாளர், பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவராவார். 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் நாள் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்டத்தில் பிறந்த இவர் இந்தியாவின் அரசியல் மற்றும் சமூக தளங்களில் முக்கிய முத்திரையை பதித்துள்ளார். மனிதனின் உடல், மனம், அறிவு, ஆன்மா ஆகிய நான்கின் சமநிலையான வளர்ச்சியையும், மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையே உள்ள இணக்கமான உறவையும் வலியுறுத்தும் தத்துவத்தை இவர் உருவாக்கினார். அதாவது ஏகாத்ம மனித நேயம் என்ற தத்துவத்தை உருவாக்கினார். அடுத்து அந்தியோதயா, சமுதாயத்தின் விளிம்பில் அல்லது மிக கடைசி படியில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள். இவரது நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசால் பல திட்டங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா, தீனதயாள் உபாத்யாயா மருத்துவ

0: மருத்துவமனை புதுடில்லியில் இருக்கிறது. தீனதயாள் உபாத்யாயா பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலத்தில் உள்ளது. இவர் மனிதனுக்கு தேவையான தர்மம், காமம், அர்த்தம், மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்தங்களை இன்றைய சமூக பொருளாதார பிரச்சினைகளுடன் தொடர்புபடுத்தி விவரித்தார். கங்காபூரில் ஆரம்ப கல்வியும் ராஜகரில் பள்ளி மேல் படிப்பும் பயின்றார் இவர். கணிதத்தில் சிறந்த மாணவராக விளங்கினார். 1937 இன்டர்மீடியட் தேர்வில் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இதனால் மேல் படிப்புக்காக கல்வி உதவித்தொகையும் பெற்றார். கான்பூர் எஸ்டி கல்லூரியில் சேர்ந்தார். இங்கு அவர் சுந்தர் சிங் பண்டாரி, பல்வந்த் மகாசிங்கே ஆகியோரை சந்தித்தார். 1939 பட்டம் பெற்றார். எம்ஏ படிப்பதற்காக ஆக்ரா சென்றார். பல்வேறு சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வந்தார். இந்தி, ஆங்கிலம் என இரண்டு மொழிகளிலும் திறம்பட எழுதக்கூடியவர். இந்தியில் மிகவும் பிரபலமான சந்திரகுப்த மௌரியா என்ற நாடகத்தை ஒரே மூச்சில் எழுதிவிட்டார். தேசிய விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்க ராஷ்டிர தர்ம என்ற மாத இதழை 1940 லக்னோவில் தொடங்கினார். பின்னர் பாஞ்சஜன்யா என்ற வார இதழையும் சுதேசி என்ற நாளிதழையும் தொடங்கினார். 1942 ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் இணைந்து அதன் முழுநேர ஊழியராக பணியாற்றினார். நிறைய நூல்களையும் எழுதியுள்ளார். இவரது செயல்கள், படைப்புகள், பேச்சுகள் அனைத்திலும் தேசியமே நிறைந்திருந்தது. இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்த வேண்டும் என்ற நோக்குடன் எப்போதுமே செயல்படுவார். வீடு, குடும்பம் இவற்றை விட தேச சேவையையே முக்கியமாக கருதினார். தற்கால விஷயங்கள் குறித்து பொலிட்டிக்கல் டைரி என்ற தலைப்பில் எழுதி வந்தார். 1959 ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங்க கட்சியை நிறுவிய போது இவர் அதன் பொதுச் செயலாளராக செயல்பட்டார். 2 தீனதயாள்கள் இருந்தால் போதும், இந்தியாவின் அரசியல் முகமே மாறிவிடும் என்று ஷியாம் பிரசாத் இவரை பற்றி கூறுவார். அவர் மறைந்த பின் ஜனசங்க கட்சியின் தலைவரானார். தத்துவ அறிஞர், பொருளாதார வல்லுநர், சமூகவியலாளர், வரலாற்று ஆசிரியர், இதழாளர் மற்றும் அரசியல் அறிவியலாளர் என்ற பன்முக பரிமாணம் கொண்டிருந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா 1968 பிப்ரவரி மாதம் 11 அன்று முகல்சராய் ரயில் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 51. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
1: சதீஷ் தவான் பிறந்த தினம். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி துறையின் வளர்ச்சிக்கும் இந்தியாவை உலகின் முன்னணி விண்வெளி நாடுகளின் வரிசையில் நிலைநிறுத்துவதற்கும் அரும்பெரும் பங்காற்றிய தலை சிறந்த விஞ்ஞானி பேராசிரியர் சதீஷ் தவான். அவரது பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25 நினைவு கூறப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி, நிர்வாகத்திறன், தலைமை பண்பு என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சதீஷ் தவான் இந்திய விண்வெளி திட்டத்தின் வளர்ச்சியில் அழியாத தடத்தை ஏற்படுத்தியவர். சிறு வயது முதலே அறிவியல் மற்றும் கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவர் உயர்கல்வியில் இயற்பியல், கணிதம் மற்றும் இயந்திர பொறியியல் போன்ற துறைகளில் அறிவை பெற்றார். பின்னர் அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்று ஏரோநாட்டிக்கல் மற்றும் விண்வெளி அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். குறிப்பாக காற்று இயக்கவியல் மற்றும் திரவ இயக்கவியல் துறைகளில் அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றன. இந்திய அறிவியல் நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற சதீஷ் தவான் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சுதந்திரமாக சிந்தித்து புதிய கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஆய்வகங்கள் மட்டுமல்லாமல் திறமையான மனித வளமும் அவசியம் என்பதை உணர்ந்து இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். 1971 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக சதீஷ் தவான் பொறுப்பேற்றார். அப்போது இந்தியாவின் விண்வெளி திட்டம் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இந்தியா தனது சொந்த செயற்கைக்கோள்களையும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவரிடம் இருந்தது. அவரது தலைமையில் இந்திய விண்வெளி திட்டம் பல முக்கியமான முன்னேற்றங்களை அடைந்தது. செயற்கைக்கோள் ஏவுதளங்கள், ஏவுகணை தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் தொடர்பு, தொலை உணர்வு மற்றும் வானிலை ஆய்வு போன்ற துறைகளில் ஆராய்ச்சிகள் விரிவடைந்தன. இந்திய விண்வெளித்துறையின் வளர்ச்சியில் சதீஷ் தவான் ஏற்படுத்திய தாக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இந்தியாவின் முக்கிய விண்வெளி ஏவுதளத்திற்கு சதீஷ் தவான் விண்வெளி மையம் என பெயரிடப்பட்டுள்ளது.

0: உள்ளது. இன்று இந்தியாவின் முக்கியமான விண்வெளி ஏவுதல்கள் இங்கிருந்தே நடைபெறுகின்றன. எனவே அந்த பெயர் ஒவ்வொரு முறையும் இந்திய விண்வெளி சாதனைகளுடன் இணைந்து ஒலிக்கிறது. விண்வெளியை நோக்கி இந்தியா தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பயணத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்த சதீஷ் தவான் போன்ற முன்னோடிகளின் பங்களிப்பு நன்றியுடன் நினைவு கூறப்பட வேண்டும். அவரது வாழ்க்கையும் சாதனைகளும் தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடுத்த முயற்சிக்கான பாடம் என்ற நம்பிக்கையை நமக்கு வழங்குகின்றன. அறிவியல் சிந்தனையுடன், தன்னம்பிக்கையுடன், நாட்டுப்பற்றுடன் செயல்படும் ஒவ்வொரு இளைஞருக்கும் சதீஷ் தவானின் வாழ்க்கை என்றும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழும்.
1: சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டோம். நேரம் 4:15 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் கேட்கலாம் மனசலாம் திரைப்படத்துக்காக கார்த்திக் பாடியிருக்காங்க பாடல். வரிகள் நாம் முத்துக்குமாரும், இசை இளையராஜா. ஸ்டேட் இன் குமரி FM 101.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இசையில் நிறைவாக வருகிறது ஜோடி திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்காங்க சிவ சிதம்பரம், சுவர்ணலதா, இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

என்ன இசை கேட்டீர்கள்? ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:30. இனி கேட்கலாம்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று

0: காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷ் ஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இனிய மாலை வணக்கத்தோடு ஆரம்பமாகிறது இன்றைய நிகழ்ச்சி. அன்று முதல் இன்று வரை காலங்கள் மாறினாலும் நம் மனங்கள் விட்டு மறையாதவை திரை இசை பாடல்கள். ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு காலத்தின் இனிமையான கதை. அந்த காலத்தின் மெலடியில் தொடங்கி இந்த காலத்தின் இசை வரை இனிமையான பாடல்களை தொடுத்து தரும் உங்கள் அன்பு நிகழ்ச்சி முல்லைச்சரம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நான் உங்கள் அஜித் திலகவதி. இசையோடு இணைந்திருங்கள், முல்லைச்சரத்தோடு பயணிப்போம். உன் தலைக்கு துணையான தலையணையே நீ, எழுந்ததும் என் இதயத்துக்கு இதமாகிறது. உன் இனிய நினைவுகளோடு நீ இசைக்கும் காதலிசை என் இதயத்திற்கு ஒரு விசை. வெள்ளி விழா திரைப்படத்திற்காக பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. இசை வி குமார், வரிகள் வாலே ஸ்டேடியம். குமரி FM 101.

0: இசை மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் நல்ல பாடங்கள் தரும் உணர்வு என்றைக்குமே மாறாது. அந்த இனிமையை தொடர்ந்து ரசிக்கலாம் நாம் குமரி பண்பலை நூற்றொன்றில் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். வேறொன்றி வேட்டாய் மனதில் வேறெங்கும் நகர்வதில்லை, என் எண்ணங்களும் முனையின்றி ஒரு அணுவும் அசையாது. மயக்கத்தை கொடுத்த நீ மௌனத்தையும் கொடுத்து வார்த்தைகளை வரவிடாமல் செய்து விட்டாய். வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. இசை கே வி மகாதேவன், வரிகள் கவியரசு கண்ணதாசன். டெட்டின் குமரி எஃப்எம் 101.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: இசை பயணத்தில் அடுத்து உங்கள் மனதை கவர காத்திருக்கிறது அன்று முதல் இன்று வரை தொடரும் இந்த திரை இசை சரத்தில் அடுத்த பாடலை கேட்கலாமா? இனிமையோடு இணைந்திருங்க குமரி பண்பலை 101.1. நிலவின் அழகையும் காதலின் கனவையும் இசையில் கலந்து கொடுக்கும் ஒரு இனிய மெலடி தான் இளையராஜாவோட இசையில. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்ல, வைரமுத்தோட வரிகளில் நிலவொன்று கண்டேன். கேட்கலாமா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குமே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: இசையோடு என்றும் எப்போதும் குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நேரம் 5:25.

உன்னோடு நானாக நமக்கே நமக்கான இந்த நொடிகள் நம் வாழ்வின் பொக்கிஷமே. என் இதயத்தில் வீற்றிருக்கும் உனக்காகவே என் ஆலாபனைகள் என்னவடி. மனோஜ் சித்ரா குரல்களில், இளையராஜா மியூசிக்ல, வாலியோட வரிகளில் வருகிறது நாயகன் திரைப்பட பாடல். ஸ்டேட்டன் குமரி FM 101.

0: தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 5:32 நீங்கள் இணைந்திருப்பது குமரிப்பான் வலை 101. இசை பயணத்தின் அடுத்த மொத்தம் உங்கள் மனதை கவர காத்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை தொடரும் இந்த திரை இசை சரத்தில் அடுத்த பாடலை கேட்போமா இனிமையோடு? உன் விழியில் தொடர்ந்து தொலைவதும் சுகமான அந்தஸ்தைதான். என் விழிகளுக்குள் உன் விழியை சேர்த்து பார்வை ஒன்றாக்கிய பாவையே. உன்னிகிருஷ்ணன் குரலில் வருகிறது என் காதலன் திரைப்பட பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

காதல் வந்தால் வாழ்க்கையின் வண்ணங்களே மாறிவிடும். ஒரு பூவோடு ஊஞ்சலாடும் மென்மையான காதலும் மனதை வருடும் இனிய இசையும் இணைந்த பாடல் தான் அடுத்த பாடல். ரமணா கோகுலாவின் அழகிய இசையில தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் சித்ரா இனிமையான குரல்கள்ல உங்கள் மனதை காதல் இசையில் நினைக்க வருகிறது பத்ரி திரைப்படத்தின் ஏஞ்சல் வந்தாலே. ஸ்டேஷன் குமரெஃப்எம் 101.

காதல் அப்படிங்கிற உணர்வை நிலவழியோடும் மென்மையோடும் பூக்களின் மனதோடும் இசையாக தந்த பாடல் தான் அடுத்த பாடல். வாலியின் அழகான வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் மயக்கும் இசையில ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேச ஐயரோட இனிமையான குரல்கள்ல மனதை வருடும் அந்த மெலடியை ரசிப்போம். சிலன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பேவா அன்பேவா ஸ்டீஜின் குமரி ஃபம் 101.

காதல் வந்தால் கவிதை பிறக்கும், காதல் கலைந்தால் அந்த கவிதையே வழியாகும். அந்த வழியையும் அழகான இசையும் சேர்த்து மனதை வரணும் ஒரு பாடலை தான் நாம் அடுத்து கேட்க போறோம். ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில், கபிலன் வரிகளில், கரிஷ் ராகவேந்திராவின் குரலில், ஜிதன் படத்தில் காதலியே காதலியே. ஸ்டேஷன் குமரி FM 101.

0: ஏய் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: காதலில் கொஞ்சம் விளையாட்டு, விளையாட்டில் கொஞ்சம் குறும்பு, அந்த குறும்பை இசையாக்கி இளமை துள்ளலோடு நம்மளை ரசிக்க வைக்கும் பாடல் இந்த பாடல். விஜய் அண்ணனின் இசையிலும்

அன்று முதல் இன்று வரை நம்மை ரசிக்க வைத்த இனிய திரை இசை பால்களோடு பயணித்து முல்லைச்சரம் நிகழ்ச்சியை தொடர்

0: நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு இசை இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் ஆர்ஜே திலகவதி, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் பண்பலை 101.1 விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6 மணி. குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 செய்தி செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திரு

0: 40க்கு திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10க்கு திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். இன்றிரவு 7:25க்கு உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100ஆம் வயல் பகுதியில் விவசாய பணிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100ஆம் வயல் லட்சுமணன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி திறன்மிகு இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு கேற்ற பயிற்சிகள். தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சாந்தியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே. இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05க்கு பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலை. 8:30க்கு திரைக்களஞ்சியம். 9:15க்கு செய்தி சுடர். 9:30க்கு திரையிசை. இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 10:20க்கு நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி பண்பலை 101 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 எனிதானம் நல்லவை கேட்க. 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, நாளை மறுநாள் காலை 6 மணி. தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம். தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எஸ்பிரஸ். நாளை காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கானக்கயிரளி. 10:02 சவாலே சமாளி நேரலை நிகழ்ச்சி. 10:30 கடிதமும் கருத்தும். நாளை காலை 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னங்கள் நேரலை நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரில் சுவையின் சாரலிசை. நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக அரெஸ்டுக்கும் ஒன்றா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட்சன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே. குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani. The news read by VC Pramod. Prime Minister Narendra Modi has said that Vikasit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colours of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service.
2: Hame Atmanirbhar Bharat banana hai. Chunautiyan aayegi. Chunautiyon ko chunauti dene ka to sanskar lekar ke hum chale hain. Isliye hame har din एक नई ऊर्जा।

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பில இருந்து
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10 சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 20 பிற்பகல் 1 கன்னியாகுமரியிலிருந்து தெற்கே 25 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் விசை படகிலிருந்து கடலில் விழுந்து காணாமல் போன 31 மதிக்கத்தக்க சதீசின் அங்கு அடையாளங்கள்: உயரம் 175 சென்டிமீட்டர், மாநிலம், தலைமுடி கருப்பு, பச்சை கலர் அரைக்கை டி ஷர்ட்டில் பின்னாடி சதீஸ் என எழுதப்பட்டிருக்கும், பச்சை கலர் ஷார்ட்ஸ், கட்டம் போட்ட

0: நீல நிற லுங்கி, இடது கையில் பச்சை குத்தி தீ வைத்து அழித்த தழும்பு, வலது மற்றும் இடது மார்பில் சந்தனமாரி என பச்சை குத்தப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் காவல் உதவி ஆய்வாளர், கடலோர பாதுகாப்பு குழுமம், கன்னியாகுமரி பிரிவு, கடல் காவல் நிலையம், குளச்சல் என்ற முகவரியிலோ அல்லது 046512216100 மற்றும் ஒரு எண் 7305122151 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 மணி அளவில் நடத்திடவும், அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவெண் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்திடவும் தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் வரும் 2 காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சித் திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும், பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறைகளின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிப்பொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிப்பொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18 முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். வரும் 18 பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:15.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
5: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
4: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
8: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
9: BMAC, MFAC,
8: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 9842111164.
10: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
11: கண்டிப்பா.
10: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
11: அதுவும் பண்ணலாம்.
10: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
11: அதுவும் தான் பிரதர்.
10: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
11: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
12: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.

0: கட்டடம் கட்ட எல்லாத்துக்கும் மரம் உண்டா? சட்டங்காடாக விட்டங்காடாக
1: இருக்கும் மச்சான் காட்டுக்குள்ள, நீ எண்ணி பாரு மனசுக்குள்ள. தெரிஞ்சு சொன்னால் இந்த புள்ள, நீ தேடி பார்த்தா புரியும் பின்ன.
0: ஓஹோ, இன்னும் என்னடி காட்டில் உண்டு? எடுத்து சொல்லடி என் கல்கண்டு.

0: விளக்கு தரும், விறகு தரும், நிலச்சரிவு தடுப்பு தரும் காடு.
1: ஆமடி மயிலே உன் சொல் தேனடி குயிலே, காடுகள் வளர்க்க நலம் பாடுகள் படுவோம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் லட்சுமணன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி திறன்மிகு இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வழங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்களே.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11:00.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை

0: அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தாவேக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளம்பரங்களுக்கு மட்டுமே தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச மருந்தாளுநர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரும் மருந்தாளுநர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கோவையைச் சேர்ந்த மருந்தாளுநர் திருமதி இந்திரா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சர்வதேச மருந்தியல் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட செப்டம்பர் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடப்படுது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மருந்தாளுநர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர்களோட சேவையை பாராட்ட இந்த நாள் கொண்டாடப்படுது. 2000

0: இருபத்தாறாம் ஆண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக மருந்தாளுநர்களை வலுப்படுத்துதல். இந்த கருப்பொருள்ல மாறி வரும் மருத்துவ தேவைகளை எதிர்கொள்ள மருந்தாளுநர்களுக்கு தேவையான கல்வி, திறன், அங்கீகாரம் மற்றும் ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. மருந்தாளுநர்கள் முழுமையான திறனை சுகாதார அமைப்புகளில் பயன்படுத்தும் போது மக்களுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கான அணுகல் ரொம்பவே சிறப்பா இருக்கும். இதன் மூலம் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5 மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரத்தில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு ஜான் லூயிஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு அப்துல் ரசிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கோரும், போல் வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷ் ஷா, தியாச்சிதாலே இணையும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-14 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லேலா ஜருக்கை வென்றார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேகா அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரைசை கேட்கலாம். பார்த்து பார்த்து காதல் மலர கண்கள் பூத்து போகும் அழகான காதல் வரிகளை யுகபாரதி எழுத, ஹரிஹரசுதன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்ல, ஏ ரஹ்மான் ரகுநந்தன் இசையில வரும் பாடல் பார்த்து பார்த்து ஒன்னு பார்த்து கேட்கலாமா? ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அடுத்து வருகிறது லேசா லேசா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் பாடியிருக்காங்க பாடல். வரிகள் வாலி

0: உள்ளது. மேலும் விவரங்களுக்கு திருவின் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
2: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி எண்ணிசை நேரம். முதலில் ஆனந்தம் என தொடங்கும் பாடலை பாடியவர் சௌமியா.

இன்னிசை நேரம் கேட்டீர்கள். தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருவாரூர் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படுத்தப்படும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தற்போது ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் ஆனது ஒருங்கிணைந்த தேர்வுகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுகளுக்கான கல்வித் தகுதி 12 வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்தேர்விற்கு இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 தேதி கடைசி நாளாகும். இதற்காக திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக் குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த 18 தேதி அன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 60 வயதிற்குட்பட்ட கைம்பெண்கள் உள்ளிட்ட உதவி தேவைப்படும் பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் இவர்கள் எந்த தினத்தில் வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்ட துறையினை அணுகி உதவிகள் பெறலாம் என்றும் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு நவம்பர் 15 தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு கட்டணமாக சம்பா நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 1440

0: ஒன்று மற்றும் ஏக்கருக்கு 583 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள பயிர் காப்பீடு இணையதள முகவரியையோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையோ அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தையோ அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்களின் மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்கத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அக்டோபர் 30 தேதிக்குள் நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 42 வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வருகின்ற 30 தேதி மாலை 5 மணிக்குள் இதற்கான விண்ணப்பத்தினை அனுப்பி வைத்திருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அக்டோபர் 20 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் அடங்கிய தகுதிகள் உடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியின் ஒரு பகுதியாக சுற்றுச்சாலையில் பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆகியோர் இதனை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு வனத்துறை, மாநில நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, கிரீன் இடா சுற்றுச்சூழல் அமைப்பு இணைந்து முன்னெடுத்த இப்பணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் வரை பனை விதைகளை விதைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல் துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பனை விதைகள் விதைத்து இந்த மரங்கள் வளரும் போது ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பேசிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் பனை விதைகள் நடும் பணி இதனுடன் நின்றுவிடாமல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மரங்கள் நடுவதில் அதிக ஆர்வமுடன் அரசு செயல்படும் என்று கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை

0: எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று

0: ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் சிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும்

அதிகபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். அன்னாச்சியில் காயின் அடிப்பாகத்தில் நிறம் மாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். இவ்வருடம் நடவு செய்த வாழை, மா, ஜாதிக்காய், கிராம்பு, மிளகு, ரப்பர் போன்ற பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சுதல் வேண்டும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறைவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார் ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள். 100 வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். கணபதிபுரம் வளங்குன்றா நீரியடி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் என்ற மூன்றையும் பூர்த்தி செய்யும் தொழில் விவசாயம். எனவே நாம் ஒவ்வொருவரும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி பாதுகாப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது 100 வயல் பகுதியில் விவசாய பணிகள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் 100 வயல் லட்சுமணன் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: 100 வயல பத்தி சொல்லுங்க. இந்த கிராமம் வந்து என்னென்ன மாதிரியான விவசாய பணியில ஈடுபாடு காட்டுறாங்க?
5: குருமளவு,

0: கம்பு எடுத்து இடிச்சு கொடிச்சு இந்த கவரை பொழிச்சு இறக்கி இட்டு வளம் போடணும்.
1: பாதுகாப்புக்குன்னு வளர்ந்து வருவதற்கு ஏதாவது பிடிமானம் கொடுக்கணுமா? எப்படி
0: அது காற்று சீட்டில் அணைக்கு ஒரு கம்பு ஊந்தி சரண்டுட்டு பிடிச்சு கட்டணும்.
1: முழுமையுமே ஜாதி வச்சிட்டோம், நிறைய இடைவெளி இருக்கு, அது ஜாதி காய்க்கிறதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது மாற்று பயிர்கள் ஊடு பயிர் செய்ய வாய்ப்பு இருக்கா?
0: வேற இது இடையில நமக்கு குருமிளகோ வாழை கமு இதக்க செய்யலாம்.
1: கமுக சாகுபடி இந்த பகுதியில் நல்ல காசு கிடைக்குமா?
0: நல்ல காய்ச்சிட்டு உண்டு, நல்ல காய் பிடிச்சிட்டு உண்டு. இப்ப அது கேடு பிடிச்சதுனால இப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துதான் உள்ளு, பாக்கி எல்லாம் போச்சு. இப்ப பன்னி செல்லம் இப்ப நட்ட வச்சா அது பன்னியை அழைச்சது.
1: கமுகுல என்ன பண்ணிடும்? பண்ணிக்கு அதுல என்ன ஆகாரம் கிடைக்கும்?
0: அது அதிக மூட எல்லாம் கடிச்சு உரைச்சு தின்னும், இன்னும் கடிச்சு முறிச்சு களையும், முது கொண்டு உரைச்சு அதை மறைச்சு தள்ளும். அப்ப அதுலேருந்து நமக்கு வலிய புத்திமுட்டு, அதுவும் கட்டி எடுக்க பற்றுனில்ல.
1: அப்ப உயிரினங்கள் பாதிப்பு வந்து பயிர்களுக்கு நிறைய இருக்குது.
0: நிறைய இருக்கு. ஆனா சல்யம், பன்னி சல்யம், பன்னியும் ஆனையும் தானே இப்ப கூடுதல். இந்த கடுவா புலியக்க கரடி இதெல்லாம் இவட வரும்.
1: நீங்க கடுவா பாத்திருக்கீங்க?
0: ஆமா பாத்திருக்கு.
1: எவ்வளவு நாட்கள் இருக்கும் உத்தேசமா?
0: உத்தேசம் ஏதாவது ஒரு 6 மாசம் இருக்கு. கூட இங்க உரண்டம் வந்து ரெண்டு வீட்டுல ஆடை பிடிச்சாச்சு, அது பாரசாரம் வந்து அதனை பிடிச்சு கட்டி கொண்டு போய் இல்ல கரடி போல இல்ல இது வந்துட்டு ஒரு சவுப்பு புள்ளி அடிச்சிருக்கும், ஒரு மாதிரி இதெல்லாம் சூஜி வரம் போல இருக்கும். அதோ வாயக்க திறந்தா பயங்கர அலறக்கும் விழியும், இங்கனையொக்கெ உள்ள காரியங்களொக்கே உண்டு.
1: கோழி வளர்ப்பு அப்படிங்கறது உங்க பகுதியில வளர்க்கவே முடியாது போல இருக்க?
0: கோழி நம்ம சாதாரண விட்டு வளர்த்தோம். கோழி ஒன்னும் அது பிடிக்காது. கோழியை பிடிக்கணும் காட்டுப்பூச்சா.
1: காட்டுப்பூச்சா பாத்திருக்கீங்க?
0: ஆமா பாத்திருக்கு. சின்ன தாய் எல்லாம் அதை கடிச்சு சாப்பிடுவோம்.
1: யானை எல்லாம் பாத்திருக்கேன் அப்படிங்கிறீங்களா? எவ்வளவு யானைகள் வர பாத்திருக்கீங்க? எவ்வளவு நெருக்கத்துல பாத்திருக்கீங்க?
0: ஆனா நிறைய பாத்திருக்கு. கடமாம் போத்து இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இங்க இப்ப வந்தோண்டிருக்கு 2-3 வந்தோண்டிருக்கு. நானே
1: நீங்க என்னைக்கு பாத்தீங்க இப்ப சமீபத்துல?
0: இப்ப 4 நாள் ஆச்சு. இங்க தோலடி வந்திருக்கு, இங்க கீமலை வந்திருக்கு. கீமலை இன்னைக்கும் அங்க அங்க உள்ள காட்டில் இருக்கு.
1: இப்ப நம்ம நிக்க இடத்துல இருந்து நீங்க சொல்லக்கூடிய கீமலையா?
0: ஆமா.
1: அது எவ்வளவு தொலை இருக்கு?
0: இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடிப்பிச்சிருக்கும்.
1: நீங்க அங்க எல்லாம் வேலைக்கு போவீங்க இல்லையா?
0: அங்க எல்லாம் வீடு இருக்கு சார, இனங்கள் அவட எல்லாம் தாமசிக்கணும்.
1: என்ன காரணம் மலையில இருந்து கீழே இறங்குறதுக்கு யானைகள்லாம்?
0: அதுக்கு ஆகாரம் உடனே இங்க வருவில்ல. அது வனத்தில எல்லாம் தீர்ந்து ஆகாரம் தீர்ந்து அப்ப இங்கோட்ட வரும்போது நம்ம கிருஷி செய்யுன சாதனங்கள் கண்டு இது பறச்சு வரக்கிட்டு.
1: ஆனா எந்தெந்த மாதிரியான பயிர்களை சாப்பிடும்?
0: ஆனா தெங்கு, கமு, ஒலட்டி, அயல் தெங்கு, பிளாச்சு வள்ளி, சக்க, இங்கே எல்லாம் கழியும்.
1: நீங்க ஆனை வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கறத இதுல ஒரு தடம் கடந்துனா கண்டுபிடிச்சிருவீங்களா?
0: தடம் கண்டுபிடிச்சிடலாம். அதிண்ட காலு பதிஞ்சிருக்கும். நம்ம கண்டில்லங்க காலு பதிஞ்சிருக்கணுங்க. ஆனா இதெல்லாம் வந்து அடிச்சு மறைச்சக்க தள்ளின உண்டு ஆனையை நமக்கு மனசிலாக சாதிக்கும்.
1: கரநெல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நெல் போட்ட அனுபவம் இருக்கா?
0: நல்ல சமயங்கள்ல ஏன் நெல் கிருஷி செய்துட்டுண்டு
1: மலைப்பகுதியில.
0: ஆமா, அன்னைக்கு இந்த மிருகங்கள சல்யங்கள் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் உதவிக்கல. நம்ம செய்யறது கரெக்டா கிட்டும். நெல் பழைய காலத்து காதன், செருவத்து, கிராமதி இங்கனையுள்ள வித்துக்களெல்லாம்
1: இல்ல. சாதா நெல் வயல் அப்படின்னு சொன்னா 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படின்னு போடுவாங்க. ஆனா வனப்பகுதிகளில் வந்து 5 சென்ட் 3 சென்ட் அப்படின்னு போடுவாங்க. நீங்க அப்படிதான் போட்டிருக்கலாம்?
0: நம்மள வயல அடங்கி வயல்ல
1: வயல் பகுதி இங்கே இருந்திருக்குதா? முன்னால
0: இங்க கிருஷிகளும் இருந்து இருக்கு. இப்ப யாரும் கிருஷி செய்யல. பண்ணி இதுக்காரு வலிச்சு போச்சு தின்னும். அதோட இப்ப யாரும் கிருஷிகள் ஒன்றும் இல்ல, காடாயிட்டு கிடக்கு.
1: உங்க ஆகார நடைமுறைகள் முழுமையுமே சாதா காலையில இட்லி தோசை அந்த மாதிரி, மத்தியான சாப்பாடு, இரவு நேரத்துல ஏதாவது டிஃபன் அந்த மாதிரியா, அல்லது எங்க பகுதியில சாப்பாடு ஒரு வித்தியாசம்? நாங்க வந்து வயலுக்கு வேலைக்கு போனா அங்கேயே மறைச்சினிய அவிச்சு அந்த மாதிரி நிலையா?
0: பண்டைக்கு இப்படி இட்டலி புட்டு அப்படி இப்படி இல்ல. இப்ப புட்டு கழிச்சோ புட்டு கழிச்சு நம்ம அன்னைக்கு காட்டு கிழங்குகளும் காட்டில் உள்ள கவலை 100 கிழங்கு நெடுவை இங்கே உள்ள எல்லாம் சாப்பிட்டாலும் ஞங்களக்க வளர்த்துவது. அப்ப பின்னோடு வந்துட்டு நெல் கிருஷி செய்து இதுல நம்ம பச்சைக்கு உணக்கி இடிச்சு அதுனே புட்டா வச்சு கழிக்கும்.
1: அது ஒரு அற்புதம் இல்லையா?
0: இப்ப எல்லாம் சாதாரண உண்டல்ல, எல்லா சாதனங்களும் நம்ம செய்யண்ட வாங்கிக்கா கிட்டும். அங்கே
1: இப்ப மரச்சினி சாகுபடிங்கிறது உங்க பகுதியில குறவா?
0: மரச்சினியும் பண்ணி செல்லும் குறவு. ஞங்கள் போய் வெளியே இருந்து வாங்கிட்டு வரணும். பனிச்ச முட்டிலும் அங்க எவடையிலும் போய் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு வருவேன். ஆ 1 கிலோக்கு 50 ரூபா கொடுக்கணும்.
1: இங்க பண்றது இல்ல,
0: இங்க கிடைக்காது. இந்த கழிஞ்ச வருஷம் நான் ஒரு தாளஞ்சாளுடைய கிளையில கிளச்சு அது கைண்ட பரிவாயு முன்பே பண்ணி எத்தனை தந்து.
1: உங்களுக்கு சொந்த நிலமா? நீங்க முழுக்க முழுக்க வேற ஆளுக்கு தான் வேலைக்கு போறீங்களா?
0: இல்ல இல்ல, நம்ம சொந்த நிலத்தை தான் பணி. ஒரு 1.5 ஏக்கர் அடிப்பிதாது இருக்கு. இப்ப நல்ல உழவு, கமு, தெங்கு, ஜாதி, கிராம்பு இதொக்கே தானே உள்ளது.
1: இந்த மாதிரியான பயிர்களுக்கு அன்றாடம் போய் கண்காணிப்பு வேணுமா, இல்ல எப்பவாவது போய் பார்த்தாலே போதுங்கிறீங்களா?
0: இது அன்னன்னைக்கு அப்போ எல்லாடமும் போய் பார்க்கணும். இது பன்னி இல்லாக்கி நசிப்பிச்சிட்டுண்டோ இதெல்லாம் நம்ம போய் நோக்கி எடுக்கணும். இல்ல ராத்திரி எனக்கு காவலுண்டு, ஷெட்டெல்லாம் கட்டி பட்டியை கேட்டு.
1: எப்படி மிருகங்கள் வரும்போது எப்படி அப்புறப்படுத்துறீங்க? சத்தம் கொடுப்பீங்களா?
0: சத்தம் பட்டி பட்டி போடுவேன். பட்டி குறைக்கும் படுதுனே நம்ம இறங்கி லைட் அடிச்சு.
1: என்ன மாதிரி சத்தம் கொடுப்பீங்க?
0: நாங்கள பிடி வெட்டி
1: சொன்னா அது மாறி போகும்.
0: அப்படி இது பட்டி என்ன குறைக்கும் படுதுனே அது சிலது மாறி போகும், சிலது மாறி போகும். இல்ல
1: அவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய

0: நீங்க நான் இன்னைக்கும் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்துறீங்களா? நீங்க வேற சொல்றீங்க எனக்கு சொந்த நிலம் தான், சொந்த நிலத்துல 1.5 ஏக்கர்ல பலவிதமான பயிரை போட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஏன் உங்களால செழிப்பா வர முடியல?
1: செழிப்பா வரதுக்கு நமக்கு கிடைக்க இல்ல சார, எல்லாம் கிடைச்சா இல்லையா நமக்கு செழிப்பா வருவோம். கிடைக்கா இருந்தா எப்படி செழிப்பா வருவேன்? சாப்பாடுக்கும் வலிய புத்துப்பட்ட எல்லாம் இப்ப கடையில ரேஷன், கடையில ரேஷன் அரிய கொண்டு என்ன கழியினது நகை வெளியிருந்து கப்பாவில வாங்கி இப்ப ஆகாரத்துக்கு சக்க சீசன்ல சக்க உண்டு.
0: அதை என்ன பண்ணுவீங்க, சக்கையை எப்படி எல்லாம் சாப்பிடுவீங்க?
1: சக்கையை வெட்டி செத்தி சவுனி எல்லாம் களைச்சி வரக்கி தளத்தில் இட்டு வேவிச்சு காந்தாரி புலவும் பிடிச்சி சாப்பிடுவேன். டேஸ்ட் நல்லா இருக்கும்.
0: சரி, நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்தா அதை எப்படி அப்புறப்படுத்துறீங்க?
1: நோய்கள் வந்தா நம்ம ஆசூரி தான் போனோம்,
0: உங்களை இல்ல பயிர்களுக்கு.
1: பயிர்கள் இதுக்கு பீடாம் பொடி போடுவேன், பீடாம் பொடி போட்டா அந்த நோய்களும் மாறும்.
0: சரி, ஒரு செடி பழுதானதுக்கு பிறகு புது செடி வைக்கிறதுக்காக தை வாங்குறதுக்குன்னு வேற இடத்துக்கு போவேளா இல்ல நீங்களே உருவாக்கிடுவேளா?
1: தை வேற வாங்கதான் தெரியும், இல்ல நம்ம உருவாக்க தெரியாது. நம்ம வச்சா அது தேறி வராது. வெளியில அவரு வளவெல்லாம் போட்டு வெள்ளம் எல்லாம் அடிச்சு மருந்துகள் எல்லாம் அடிச்சு அதெல்லாம் இருக்கு, நம்ம அது போய் வாங்கணும்.
0: அப்புறம் நீங்க பேசும்போது கூட ஜாதிக்கால பூன்னு சொன்னீங்களா, அந்த பூ எந்த இடத்துல வரும், பூவை எப்படி எடுப்பீங்க?
1: ஜாதி பூ எடுப்பில்ல, காயாடு எடுக்கிட்ட காயில் பத்திரி உண்டு. பத்திரி எடுத்துட்டு காய பருத்தியும் பத்திரியை பருத்தியும் உனக்கும் உனக்கும் எடுக்கும்.
0: பத்திரிக்கை நல்ல காசு உண்டா?
1: பத்திரிக்கை நல்ல காசு உண்டு, அது நிறைய வேணும். உறஞ்சையில ஒரு சின்ன காயக்காடுங்க ஒரு 1000 காயிலும் வேணும், 1 கிலோக்கு அது நிறைய வேணும்.
0: ஜாதிக்காயின் உபயோகம் என்ன, என்ன மருத்துவ குணம்
1: இது? இப்ப ஜாதிக்காய் நமக்கு இதுன்ற காய் தோடெடுத்து கியாசின் கழிக்காம், அச்சாறு இட்டு அது கழிக்காம், பின்ன இது பல மருந்துகளும் கிராம்பு ஜாதியொக்க மருந்து நெல்லி போகுது வெளிநாட்டுல போய்
0: அது மாதிரி. ஊறுகாய் போடலாமா?
1: ஊறுகாய் போடலாம்.
0: நீங்க போட்டிருக்கலாம் ஊறுகாய் எல்லாம்?
1: இல்ல, நேரத்தை போட்டு சாப்பிடுவோம்.
0: நல்ல மிளகு காட்டம் எப்படி இருக்கு, எருப்பு தன்மை?
1: எரிப்பு எரிப்பு இல்லாதது உண்டு, எரிப்பு உள்ளது உண்டு. நல்ல உழவு பல என உண்டு, பால கரிமுண்டா திலாமுண்டா கொட்டினாடை படப்பை இங்கே பல ஜீரகப்பால இங்கே பல இனங்கள் உண்டு.
0: எல்லா ரகத்திலயும் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு?
1: உண்டு.
0: பெண்கள் என்ன பண்றாங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விவசாய வேலையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்களா? அப்படி
1: எங்களுக்கு வேலையை சாப்பாடு போட்டு தருவேன், பின்ன அவரை கொண்டு கடியா வேலைகளை அவரு செய்யும், நம்மளை செய்யும் போல செய்ய பற்றியில்ல.
0: களை எடுத்தலுக்கு எல்லாம் பயன்படுத்த இல்லையா?
1: களையாக்க எடுக்கலாம், அவரு களையாக்க மூடுகள்ல களையாக்க எடுத்து இதுன்ற மூட்டில் விடும், அது வரும், அது அச்சத்தழிவும்போது அது வரும் ஆகும்.
0: பொதுவா மலைப்பகுதி அப்படிங்கும் போது திடீர்னு தீ விபத்துகள்லாம் ஏற்பட்டா எப்படி அணைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
1: தீ நம்மள விடங்கள்ல அங்கே தீ ஒன்றும் வரும் இல்ல, வரத்துல தீ காருவோம். அது பாரசாரி விழிச்சு கொண்டு அவ்வளோ தோல் வெட்டும், குழ வெட்டி அடிச்சு அணைக்கும்.
0: உங்களுக்கு விவசாயத்துல இதை விட செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க? அரசாங்கம் உங்களுக்கு என்ன உதவி செய்தா? நல்ல மிளகுலையும் கூட நான் தொய்வு இல்லாம பண்ணுவேன், ஜாதிக்காக கூட நான் நல்லா பண்ணுவேன், கமுகு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு அரசு என்ன செய்யணும்?
1: மிருகங்களும் வந்து இன உதவிக்கா இருந்தா நம்மள நல்ல லெவல்ல அது செய்தெடுத்து நம்மள குட்டிகளாக வளர்த்தி நல்ல லெவல்ல கழிய.
0: வனவிலங்குகள் வந்து கீழே இறங்காம இருந்து அப்படின்னு சொன்னா நாங்க வந்து நல்ல அதுக்கேற்ற வகையில நல்ல உற்பத்தியை எடுப்போம். வனவிலங்குகள் வந்து வனத்தை விட்டு கீழே இறங்காத வகையில ஏற்பாடு செய்யணும் இல்லையா?
1: அப்படி அவரே எல்லாம் கரண்டை எர்த்தாக்க கொடுத்து மிருகங்களை கீழே இறங்காத அவரை சூழிச்சா ஞங்களுக்கு நல்ல எடுத்து கழிய சாதிக்கும். அப்ப ஞங்களுக்கு செய்யுன கிருஷிகள் ஞங்களுக்கு கிட்டும், இல்லைங்க கிட்டாது. இது வந்து சல்லியை செய்தா பின்ன ஒன்னு எங்களை கீழோட்ட இல்லையே போகணும், உள்ளோட்டு வரும் இல்ல. இது வளர்ந்தாலே நமக்கு எடுத்து விட்டு அதனை காசாக ஆகும், இது வளர்ந்தில்லைக்கு பின்ன எங்க எடுத்து காசாக ஆகும்.
0: ஆக, குமரி பண்பலைக்காக அற்புதமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. வனம் அப்படிங்கறத பாதுகாக்க வேண்டிய பகுதி, வன விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா வனத்திலேயே அதுக்குள்ள உணவுகளை ஏற்பாடு செய்து வனத்துறை கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யும் போது எங்க நிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு கருத்தை வெளியிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
2: இதுவரை 100ஆம் வயல் பகுதியில் விவசாய பணிகள் குறித்து 100ஆம் வயல் லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமுத சுரபி
2: திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
5: ஏய், இந்த மனுஷரை பாரு, கல்யாண வீட்டுல வந்தாவது நிம்மதியா சாப்பிடலாம்னு பக்கத்துல இருக்கிறவன எல்லாம் பாரு, பிடிச்சு பிடிச்சு
0: என்னத்தான்
5: சாப்பிட உடுறாரா?
0: இருக்கக்கூடிய
5: எல்லாம் ஊருக்கு தான் போல, இவருக்கு கிடையாது போல இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் அப்பளத்தை எடுத்து சாப்பிட போறாரு, கைய பிடிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நமக்கிட்ட மட்டும் அங்கிதான் இங்கிதான் என்னெல்லாமோ பேசுவாரு.
0: நவீன காலத்துல புதிய தொழில்
5: ஊருக்கு தான் உபதேசம் போறது.
0: இந்த வேலை வாய்ப்பு பயிற்சி முயற்சி பண்ண சொல்லு பிள்ளைல.
5: ஏனே என்னென்ன பிரச்சனை, நீங்க என்னப்பா
4: பந்தியில இருக்கக்கூடியவன சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்ன எந்திங்க எந்திங்க அங்கிதான் இங்கிதான் தெரியுமா
5: உண்மை அங்கிதான் இங்கிதான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு தான் இருந்தேன்.

0: என்ன
1: திரும்பி பாக்குறாங்க? ஒரு அருமையான திட்டத்தை பத்தி கேட்டாங்க, டாலி கிட்டு முடிஞ்சிடுச்சு, பந்திக்கு முந்திட்டாங்க, அவங்க பந்திக்கு முந்துறாங்களா அப்படின்னு நானும் பந்தியில வந்து இருந்தேன். பந்தி முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட கூடாது பாரு, ஒரு வழிகாட்டுதல கொடுப்போம் அப்படிங்கிற ரீதியில பேசிட்டு இருந்தோம்னா
0: நீங்க முதல்ல எந்திங்கண்ணே கை கழுவுவோம்.
1: ஏ தம்பி, என்ன நடந்தது உனக்கு தெரியுமாப்பா? பாயசத்தை ருசிச்சு சாப்பிட விட்டேப்ப பந்தியில, இப்படியாப்பா நடக்கிறது? என்ன அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் எந்திரிச்சேன். எத்தனை பேர் உன்ன முழிச்சாங்க தெரியுமா?
0: அங்க எல்லாம் முழிச்சதெல்லாம் பார்த்தேன், பக்கத்து ஏழையில அப்படியே அந்தாக்குல இருக்கு, பொமக்க ஏழை மட்டும் ஃபுல்லா காலியா இருக்கு. ஒரு பிடி எடுத்து அந்த மனுஷனை திருப்தியா சாப்பிட விட்டுறா.
1: ஏ தம்பி, அங்க என்ன நடந்தது தெரியுமா?
0: அப்படி என்னென்ன நடந்தது நானும் கேட்டுட்டு போறேன்.
1: ஏ தம்பி, இந்தியாவை பொறுத்த அளவுல 2015 இருந்தே திறன்மிகு இந்தியா இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது பிரகாரம் வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு?
0: கிடை, அதெல்லாம் எனக்கு தெரியும்னு நீங்க சொல்ற திட்டம் என்ன மாதிரிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம், அதை போய் அவர்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்னு எத்தனை பரப்புரைகள்ல எவ்வளவு விஷயத்தை சொல்லி இருக்கீங்க. அதுக்கு பிறகு என்னன்னு?
1: அதுக்கு பிறகு என்னவா? அந்த திட்டத்தை பத்தி சொல்லு பாப்போம்.
0: ஏனே அதெல்லாம் மறந்து போச்சுன்னு.
1: ஏன் பையன் படிச்சிருக்கான், வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு அங்கலாய்க்க கூடியவங்களுக்கு ஒரு வழிய கட்டணம்னா பக்குவமா சொல்லிட்டு இருந்த பால் பாயசத்தை குடிச்சிட்டு பக்குவமா எழுப்பிட்டு வந்துட்டியே.
0: சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்னு, அந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா பால் பாயசத்தை விட்டு வந்துட்டோம்னு விஷயத்தை சொல்லுங்கன்னு.
1: ஏ தம்பி, நாட்டுல உள்ள தொழிலாளர் சக்தியை வந்து ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அந்த சக்தியை மேம்படுத்தி இந்தியா வந்து உற்பத்தி ரீதியா முதன்மையா திகழணும் அப்படிங்கறது இந்த திட்டத்தினுடைய சாராம்சம். என்ன திட்டம் சொல்லு பாப்போம்.
0: ஏனே திறன்மிகு இந்தியா இயக்கம் தானே?
1: அதேதான்ப்பா, ஏகப்பட்ட பணங்களை ஒதுக்கி இருக்காங்கப்பா அந்த திட்டத்துக்காக.
0: இணை இந்த திட்டத்தை யாருன்னு செயல்படுத்துறாங்க?
1: அருமையா கேட்டேப்பா, இந்த கேள்வி கூட அவங்கள்ட்ட இருந்து வரலையே. அவங்க பையனுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு தான் கேக்குறாங்களே தவிர எந்த வழியா போகணும், யாரு செயல்படுத்துறா அப்படின்னு கேட்கல. தம்பி என்ன அற்புதமா கேக்குற, எத்தனை பாயசம் வச்சுப்பா சாப்பிட்ட?
0: இணை 3 பாயசம் வந்துன்னு, 3வதா வந்த பால் பாயசத்தை குடிக்க விட்டீங்களான்னு.
1: ஏய், நீ எந்த பக்கம் இருந்து சாப்பிட்ட, நான் எங்க இருந்து சாப்பிட்டேன், நான் உன்னை குடிக்க விடல அப்படின்னு சொல்றியப்பா, என்னப்பா பேசுற?
0: ஏடே, நீங்க அங்க அவங்கள போட்டு படா படுத்தும் போது உங்களை சுத்தி இருந்த ஒரு 5-6 பேர் ஒழுங்காவே சாப்பிடலன்னு. ஏனே அவங்க எல்லாம் சாப்பிடாம இருந்ததை பார்த்ததுல அப்படியே இலைய மூடிட்டு வந்துட்டோம்னு பால் பாயசத்தை கூட குடிக்கலன்னு. என்னதான் இருந்தாலும் நீங்க காரியத்துல கரெக்டா இருக்கீங்க பாத்தீங்களா?
1: அப்படி என்ன காரியத்துல கரெக்டா இருந்தேன் சொல்லு பாப்போம்.
0: ஏடே, இவ்வளவு பேச்சுக்கு இடையிலையும் உங்க வாயசைவு நின்னானே, ஒரு கூட்டு உடல போதாத குறைக்கு 3 பாயசம், அதுவும் போதாதுன்னு பால் பாயசத்தை 2வது வாங்கி அடிக்கிறீங்க. என்ன கை கழுவ போவோம்னு சொல்லி எழுப்ப வந்ததுக்கு என்ன சொன்னீங்க? எப்பா ரசமும் மோரம் வரட்டுப்பா, ஒரு ரவுண்டு கூட அடிச்சிட்டு வரோம்ல சொன்னீங்க. ஆனா உங்க பக்கத்துல இருந்த அந்த மனுஷன் பாவம், நீங்க கொடுத்த குடைச்சல்னால பருப்பு கூட தாண்டலையண்ணே.
1: தம்பி என்ன கேட்ட, இந்த திட்டத்தை வந்து யாரு செயல்படுத்துறாங்க அப்படின்னு கேட்ட?
0: ஆமாண்ணே,
1: இந்திய தேசிய திறன் மேம்பாட்டு வாரியம் தான் இந்த திட்டத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க.
0: ஏனே இந்த திறன்மிகு இந்தியா இயக்கத்தினால நமக்கு என்ன பலன்?
1: என்ன பலனா? படிச்சு முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கும் போது அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வேற மாதிரியான கருத்தோட்டத்துக்கு போயிரும்பா. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக எல்லா பகுதியிலையும் இந்த திறன்மிகு இந்தியா இயக்கத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில தான் மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி படிப்படியா இளைஞர்களுடைய மனநிலையை மாற்றி அவங்க தொழில் ரீதியா மேம்பாடு அடையமாய் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஏனே இந்த திறன்மிகு இந்தியா திட்டத்தை நம்ம நாட்டுல செயல்படுத்துறதுனால உலக அளவுல நம்ம நாட்டுக்கு என்ன பெருமை கிடைக்க போகுது
1: பாரு. திண்ணையில படுத்து உறங்குனவன் பால் பாயசத்தை கூட குடிக்கல, பக்குவமான கேள்வி எல்லாம் அடுக்கடுக்கா கேக்குறான். தம்பி கேட்கக்கூடிய தன்மை எனக்கு புரியுதுப்பா. இளைஞர்கள் அப்படியே ஒரு தொழில் ரீதியா மேம்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில உலக அளவுல நமக்கு ஏதாவது பேரு கிடைக்குமா அப்படின்னு தானே கேக்குற?
0: ஆமாண்ணே,
1: பல நாடுகளை இந்தியா உயர்ந்து வருகிறது, இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நினைத்த நிலையில இந்த திறன்மிகு இந்தியா இயக்க திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்தியா உலக அளவுல இந்த திட்ட பிரகாரம் தொழிலாளர் சக்தி அப்படிங்கிற ரீதியில எத்தனாவது இடத்துல
0: தெரியுமா?
1: போட்டி போட்டு
0: அப்போ இந்த மாதிரி அற்புதமான விஷயத்தை தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க என்னனே?
1: ஆமாப்பா, நீ என்னவோ புரியாம பால் பாயசத்தை குடிச்சும் குடிக்காம ரசம் வர ருசிக்க விடாம கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டிய.
0: கிளே, என் பக்கம் என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: ஏய், என்னப்பா இது?

0: என்கிட்ட இருந்தானப்ப விஷயங்களை கேட்டுட்டு இருந்த. நீ பால் பாயசம் எடுத்துட்டு வருகிறதமா இருந்தாலும் யாருக்கு தரணும்? எனக்கு இல்லப்ப தரணும். அவருக்கு கொண்டு கொடுக்க என்ன, அதெல்லாம் வேற கதையா? என்ன சொல்லு, ஒண்ணு புடி கிடைக்க மாட்டேங்க.
1: இளே, நீங்க அங்க உருட்டின உருட்டுல அவனால தாங்க முடியாம அதுல இருந்து காப்பாத்தின என்ன பாராட்டி பால் பாயசம் தந்துட்டு போறாம்னே.
0: ஏ தம்பி, அப்போ சிரிச்சு சிரிச்சு கேக்குற மாதிரி இருந்தையெல்லாம் சும்மாங்கிறியா?
1: என்னென்ன மறந்தீங்க? எதுக்குனே கைய பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க?
0: பந்தியில விளம்பிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு மஞ்ச பை கொடுத்தாங்க பாரு, அத மறந்து வச்சுட்டானே, வாப்பா சிக்கிறோம்.
1: ஏய், எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி இருக்காரு.
2: அமது சுரவியில் இதுவரை திறன்மிகு இந்தியா இயக்கம் உரையாடல் கட்டிகள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இறால் வளர்ப்புக்கேற்ற பயிற்சிகள். தகவல்களை தருகிறார் கணவதிபுரம் வளங்குன்றா நீருகிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனிவர் ஏ அனிஷ் விவேக் சந்தியா அவர்கள்.
4: நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீனவள பல்கலைக்கழகத்தில் 8 மையங்கள் செயல்படுது. 8 மையத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இந்த மையம் வந்து நம்மளோட ராலுக்கு தான், ரால் வளர்ப்பு வந்து அதை வந்து நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரதுக்குள்ள பயிற்சி தான் நம்ம மையத்தில் கொடுக்கணும். ஒன்று வந்து கட்டணம் பயிற்சி, இன்னொன்று கட்டணம் அல்லாத பயிற்சி. கட்டணம் பயிற்சின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒர்க்காக கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து ஒரு நாள் பயிற்சி, ரெண்டு நாள் பயிற்சி, மூணு நாள் பயிற்சி, அஞ்சு நாள் பயிற்சி, அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாள் பயிற்சினா வந்து அவங்களுடைய கட்டணம் வந்து 300 ரூபா வசூலிக்கப்படும். ரெண்டு நாள் வந்து மூணு நாள் பயிற்சி வந்து 500 ரூபா, அஞ்சு நாளுக்கு மேலே உள்ள பயிற்சி வந்து 1000 ரூபா. இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். இப்போ நமக்கு வந்து அப்பப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடி வருவாங்க, வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய பெயர் விலாசம் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு நாங்கள் எப்போ பயிற்சி கொடுக்கோமோ அப்போ வந்து நாங்கள் அவ்வளோ வர வைப்போம். வரும்போது அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்தால் போதும். இப்போ அவங்க வந்து குறைஞ்ச ஒரு 3 நாள் பயிற்சியாவது வர முடியும். ஏன்னா ரால் வளர்ப்பு பற்றி அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சிடணும்னா ஒரு 3 நாள் பயிற்சியில் தான் அதை வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ சில பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு 1 நாள் போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நமக்கு அவங்களுக்கு வந்து முக்கியமான என்ன கொடுக்கணுமோ அடிப்படையாக அதை மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிட மாதிரி சொல்லி கொடுப்போம். அதன் பிறகு அவங்க வந்து அந்த பயிற்சி முடிஞ்சு அந்த ரால் பண்ணைகள் வைக்கும் போது அவங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படலாம். அப்போ எங்களை தொடர்பு கொள்வாங்க, இல்லை களத்திலையும் நாங்களும் நேரடியாக பார்ப்போம். பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் கூட நேரடியாக சொல்லி கொடுப்போம். 5 நாள் பயிற்சின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம சென்டரில் பயிற்சி கொடுக்கும்போது நம்ம இது இருந்தால் மட்டுமே போதாது அவங்களுக்கு. ஏன்னா நம்மகிட்ட பயிற்சி எடுத்தவங்க எப்போ வந்து ஒரு ரால் பண்ணி ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து இன்னும் கூடும். அப்படி கூடுற பட்சத்தில் கொஞ்சம் தெளிவாகவே அவங்க வந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். அவங்க வந்து அவங்களா ஓனா பண்றதுக்கும் ஒரு வழியையும் கொடுக்கும். எந்த ஏரியாவை பொறுத்து அவங்க வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க லாபம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரால்ங்கிறது வந்து உப்பு தண்ணிலையும் வளரும், உப்பு இல்லாத தண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போ நல்லாவே வளர்ந்துடுச்சு, நம்மளும் அதை வந்து செஞ்சு கொடுப்போம். இப்போ சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கும். இப்போ கடல் தண்ணியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 35 இருக்கும் உப்பு, அது பிபிடின்னு சொல்லுவோம், 35 PPT. இப்போ சில கடலும் ஆறும் மிக்ஸ் ஆகுது கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த உப்பு வந்து ஒரு 12-13 இருக்கும், ஒரு வித்தியாசப்படும். அந்த இடத்துல கூட நம்ம வந்து வளர்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் கடல் தண்ணியை விட அந்த உப்பு ஒரு 12-13 இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணி வந்து இன்னும் வந்து நல்லா கை கொடுக்கும் அந்த ரால் வளர்ப்புக்கு. நாங்களே வந்து ரால் வஞ்சி உற்பத்தி பண்ணுறோம். அந்த ரால் குஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 PPT தான் உற்பத்தி பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சில பண்ணையாளர்களுக்கு ரால் குஞ்சு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல வந்து அவங்களோட உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த ரால் குஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்போம். சப்போஸ் ஒரு 12 PPT தான் இருக்குது, 12 தான் இருக்குது உப்புனா நம்ம 35 இருந்து டெய்லி படிப்படியாக 12 கொண்டு வந்துடும். கொண்டு வந்த பிறகு எல்லாம் ரெடியான பிறகு அவங்ககிட்ட நம்ம வந்து குஞ்சு கொடுப்போம், அவங்க அந்த குளத்தில் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பண்ணை வைக்கிறத பொறுத்தா நம்ம வந்து ஒரு 1/2 ஏக்கர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 சென்ட், ஒரு 1/2 ஏக்கர் அப்படி பண்ணுறது தான் ஒரு மினிமம் ஒரு 10 லட்சம் தேவைப்படும். அதாவது இது தங்கத்தின் பிசினஸை விட விலை உயர்ந்த பிசினஸ் சொல்லலாம் ரால் வளர்ப்பு. 10 லட்சத்தை முதலீடு செய்து அது என்ன அந்த குளத்தை தோன்றதுக்கு அதுக்குள்ள வடிவமைப்பு செய்ய வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் விட்டு நம்ம தீவனம் விட்டு ஆள் வளர்க்க ஆரம்பிச்சிரும். ஒரு 3-4 மாசத்துல ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி பிடிக்கிற பட்சத்துல அந்த 3 மாசத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு 8-9 லட்சம் கிடைக்கும். அது போல சொன்னபடி அந்த ஸ்கீம் மானியங்கள் அது வந்து இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ண 20,000 கோடி ஒதுக்கிருக்காங்க இந்த பிஷரிஸ் மீன்வள டெவலப் கண்ட்ரி. அப்ப இந்த பாட்டும் அதுல பாருது. அப்ப நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த சான்றில வச்சுக்கிட்டு நம்ம மீன்வள துறையெல்லாம் இருக்கு பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து தெளிவான

0: டீடைல்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஸ்கீம் இருக்குது, நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணி பயன்படலாம்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
2: அமைப்பு DL ஜேக்கப்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அது

குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தமிழக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை

0: குற்றஞ்சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடமாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. வணக்கம் குட்டீஸ், உங்கள் கற்பனைக்கும் குறும்புகளுக்கும் திறமைக்கும் சிறகுகள் தரும் நேரம் இது. வண்ண வண்ண சிறகுகளோடு பறந்து வரும் அழகான பட்டாம்பூச்சியைப் போல உங்கள் எண்ணங்களுக்கும் கனவுகளுக்கும் சிறகுகள் கொடுக்க வரும் நம் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி. சிரிக்கலாம், பேசலாம், விளையாடலாம், உங்களுக்கே பிடிச்ச விஷயங்களை நம்மளோ பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் இந்த நேரலையில் கலந்து கொள்ள மறக்காதீங்க. கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462, இது இணைப்பு எண், 260240 மற்றும் ஒரு எண், 2907222. மற்றொரு கைபேசி எண், 8903257039. இது உங்கள் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நான் உங்கள் ஆர்ஜே திலகவதி, வாங்க குட்டீஸ் பட்டாம்பூச்சியோடு சேர்ந்து பறக்கலாம்.

0: உங்க நேம் சொல்லாமே? அருள் ரித்விக். எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்லாம் முடிஞ்சுதா?
1: ஆ முடிஞ்சி, இப்போ லீவ் கொடுத்துருக்காங்க.
0: அப்ப ஜாலியா இருக்குமே, இல்ல?
1: ஆமா.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்க வா. முக்கால நேத்தக்காளி பாட்டு ஒன்று பாடுதான், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளமாடுதான். சட்டை போட்ட பட்டாணி சேர்த்து தாளமாடுதான்.
0: சட்டை போட்ட பட்டாணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். பிடிக்குமா? பிடிக்குமே. நீங்களே ஒரு குட்டி பாப்பா. நீங்கள் குட்டி பாப்பாவை கூப்பிடுறீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: க்யூட்டான ஒரு பாய் பேசிட்டு போயிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியோடு ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடரலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஒரு அழகான பாடல் கேட்டோம். இணைஞ்சிருங்க குமரி பண்பலை 101.1 ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில. பேச காத்திருக்கும் குட்டி சேர்ந்து பேசலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசலுங்க. இப்பதானே பேசுனீங்க? மறுபடியும் ஏன் வந்தீங்க? அடுத்த குட்டிஸ் பேசணும் தானே? அப்ப அவங்களுக்கும் கால் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் இல்லாமா? சரியா? ஓகே. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசலுங்கம்மா.
2: ஸ்ரீவர்ஷினி,
1: எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்டா? சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? என்னாச்சு, அம்மா சொல்லி தராங்க? அம்மா பாட சொல்றாங்கல்ல, பாடலாம்ல? என்னாச்சு, பாடுங்க. பாடு பாடு அப்படின்னு அம்மா குரல் தான் கேக்குது. ஸ்ரீவர்ஷினி, என்னாச்சு? திருக்குறள் தெரியுமா?
2: தெரியும்.
1: அப்ப சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க.
2: திருக்குறள் அகரம் முதல ஆதி பகவன் ஒரு வாழறிவன் மலர்ந்தேகினார் மாலடி சேர்ந்தார் இளம் செயல் நீண்டு வாழ்வார் இளநடி சென்றார்கள் யாண்டும் இடும்பையில் இரு சேர் இது வினயம் சேரார் இறைவன் ஒரு சேர் புகழ் புரிந்தாற்று ஐந்தார் பொருத்தி ஒழுக்கம் நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்கு அமை இல்லாதார் தார் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல்லறிது அறவாளி என்றன தால் சேர்ந்தார் கல்லார் திறவாளி நீங்கள் அறிது கோடி பொறியில் குணமினமே என் குணத்தால் தாளை வணங்கார் தலை திறவி பெருங்கடல் நீங்குவார்
1: இறைவனடி
2: இறைவனடி சேராதா.
1: திருக்குறள் அழகா சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு நன்றி.

0: வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. சாமினாவா? சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எல்கேஜி. சரி, எக்ஸாம்லாம் முடிஞ்சது, ஜாலியா இருக்கீங்களா? இனிதான் எக்ஸாமா? அச்சோ, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சதே. சரி, படிச்சாச்சா எக்ஸாமுக்கு? ஆமா வா. சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அழகா பண்ணீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: Thank you.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம், பேச சொல்லுங்கம்மா. என்னாச்சு, சவுண்டு ரொம்ப தொலைவில் இருந்து வர மாதிரியே இருக்கே. ஃபோனை பக்கத்தில் வச்சு பேசுங்க, பார்ப்போம். ஆ, ஓகே. இப்போ பேர் சொல்லுங்க. ஆ, சரி. நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுங்க. என்னாச்சு? ஸோ அந்த குட்டீஸ் பாட்டு பாட வந்தாங்க, ஆனால் லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த குட்டீஸ் யாருன்னு பேசலாமா? வணக்கம்.
2: ஜனவரி நிலவே நலம் தானா?

நேரம் 8:25 நீங்கள் இணைந்திருப்பது பட்டாம்பூச்சி நேரலை நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் குட்டீஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். சரி, பேர் சொல்றீங்களா? என்னம்மா? சாப்பிட்டாச்சா? ஆ, சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, சரி. உங்க பேர் சொல்றீங்களா? ஆருஷனா உங்க பேரு? சரி. ஆ, சரிம்மா. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாடி முடிச்சிட்டீங்க? அம்மா பாடு பாடு சொல்றதுதான் கேக்குது. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: நான் எட்டாம் வகுப்புல இருந்து பூமிகா பேசுறேன்.
0: பூமிகா, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் எல்கேஜி.
0: எல்கேஜி, சரி பாடுங்க.
1: பிக்சா பேப்பர் ரைட் ஆன் தி ஃப்ளோர், ரைட் ஆன் தி ஃப்ளோர், மேக் அ பிளேஸ் ஸ்டாண்டர்ட், மேக் அ பிளேஸ் ஸ்டாண்டர்ட், பிக்சா மேப், பிக்சா மேப், twinkle twinkle little star, how I wonder what you are, up above the razor wire, like a diamond in the sky, jack and the jill went up and kill, fetch a pail of water, jack fell down and grow, he's slow, you're tumbling action.
0: சூப்பரா பண்ணீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: வண்ண சிறகுகளோடு பறந்த நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி இன்னைக்கு இங்க நிறைவு பெறுகிறது. உங்க சிரிப்பும் பேச்சும் கற்பனையும் தான் இந்த நிகழ்ச்சியோட அழகு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த சந்திப்புல இன்னும் நிறைய சந்தோஷங்களோட சந்திக்கலாம். அதுவரை உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்து பட்டாம்பூச்சியை போல அழகா பறந்துட்டே இருங்க சரிங்களா? இது உங்கள் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 உங்கள் ஆர்ஜே திலகவதி விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 8:31. கனவு கண்களை மூடினாலும் காட்சிகளாய் தொடரும், கண்களை திறந்தாலும் நினைவுகளாய் நம்மோடு பயணிக்கும். அப்படிப்பட்ட கனவுகளை காதலோடும் இசையோடும் திரையில சொல்லி ரசிக்க வைத்த பாடல்களோட தொகுப்பு தான் இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில ஒலிபரப்ப போகுது. கனவுகளோட உலகத்திற்குள் இசையோடு ஒரு அழகான பயணம் போகலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில கருங்கல் பிரான்சிஸ் அவர்களோட தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். முதல் பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான்.

0: அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
0: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: நேரம் 8:39 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு கனவு அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்காங்க கருங்க பிரான்சிஸ். கனவு அப்படிங்கிறது தூக்கத்துல வரும் காட்சிகள் மட்டும் இல்ல, அது நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட. சில கனவுகள் நினைவுகளா மாறும், சில கனவுகள் நிஜமாகும், இன்னும் சில கனவுகள் நம்ம புதிய பாதையில அழைத்து செல்லும். அந்த கனவுகளோட பயணிக்கும் பால்களை தான் நாம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம் திரைக்கலஞ்சியம் நிகழ்ச்சியில. கமலஹாசன், சுஜாதா, நித்யஸ்ரீ பாடியிருக்காங்க. தேவாவோட மியூசிக்ல வருகிறது பஞ்சதந்திரம். ஸ்ரீடன் குமரி FM 101.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரத்து சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

நேரம் 8:46 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். கனவு அப்படிங்கிறது நம்மளால நிஜத்துல பார்க்க முடியாததை மனசுல அழகா பார்க்க வைக்கும் ஒரு உலகம். சில கனவுகள் நம்ம சிரிக்க வைக்கும், சில கனவுகள் நம்ம சிந்திக்க வைக்கும், சில கனவுகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு இலக்கா மாறிடும். கனவு இல்லாத வாழ்க்கை இசை இல்லாத பாடலை போல, அதனால தான் ஒவ்வொரு கனவையும் ரசிப்போம் அப்படின்னு சொல்லலாம். கனவுக்காக பயணிப்போம், ஒரு நாள் அதை நிஜமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல கேட்கலாம். இளையராஜா மியூசிக்ல வைரமுத்து வரிகளில் வருகிறது, ஒரு ஓடை நதியாகிறது.

ஒரு நல்ல கனவு நல்ல எண்ணத்தை தரும். நல்ல ஒரு நல்ல எண்ணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க இளையராஜா மியூசிக்ல வருகிறது ஒரு நாள் ஒரு கனவு. ஸ்ட்ரீட் இன் குமரி FM 101.0.

0: கனவுகளோடு பயணித்த இந்த அழகான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகிறது. சில கனவுகள் பாடல்களாக நம்ம தேடி வரும், சில பாடல்கள் கனவுகளா நம்ம நினைவில தங்கிடும். இன்றைய பயணமும் அப்படி ஒரு இனிய நினைவாக உங்களோடு இருக்கட்டும். உங்கள் கனவுகளை தொடர்ந்து செல்லுங்க, ஒரு நாள் அந்த கனவுகளே உங்கள் வாழ்க்கையை அழகாக நிஜமாக்கிடும். மீண்டும் ஒரு அழகான தலைப்போடு இனிய பாடல்களோடும் சந்திக்கலாம். அதுவரை கனவு காணுங்கள், கனவை நினைவாக்குங்கள். வணக்கம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good evening. This is Akashwani. I am VC Pramod with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark India's progress. Highlights importance of social service, social reform and positive change. Centre extends AFSPA in disturbed areas of Manipur, Nagaland and Arunachal Pradesh for another 6 months. External Affairs Minister S. Jayashankar calls for text-based negotiations to ensure meaningful UN reforms, criticizes those opposing change. And at Asian Games in Japan, India's overall medal tally reaches 23 with 2 gold, 9 silver and 12 bronze. Pair of Kamaljeet and Suruchi Singh clinch gold in mixed team 10-meter air pistol event. Long-distance runner Gulveer Singh wins silver in men's 10,000-meter race. Baranika Elengovan bags bronze in women's pole vault. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasised the importance of social service, social reform and positive change. He said, Vikasit Bharat can be realised only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colours of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colours of service.
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जीत

0: In table tennis, Indian mixed doubles pair of Diya Chitale and Manush Shah settled for a bronze medal after losing to world champions in Chinese combination Wang Huihing and Sung Hingha 0-3. The India Met Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Uttar Pradesh and Uttarakhand tomorrow. According to IMD, heavy to very heavy rainfall is likely over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The districts that are likely to receive heavy rainfall include Rampur, Pilibhit, Bareilly, Shahjahanpur and Bharaich. Meanwhile, districts of Madhya Pradesh which are expected to receive rainfall include Satna, Chhatarpur, Tikamgarh and Nivari. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark India's progress, highlights importance of social service, social reform and positive change. Centre extends AFSPA in disturbed areas of Manipur, Nagaland and Arunachal Pradesh for another 6 months. External Affairs Minister S. Jayashankar calls for text-based negotiations to ensure meaningful UN reforms, criticizes those opposing change. And at Asian Games in Japan, India's overall medal tally reaches 23 with 2 gold, 9 silver and 12 bronze. Pair of Kamaljeet and Suruchi Singh clinch gold in mixed team 10-meter air pistol event. Long-distance runner Gulveer Singh wins silver in men's 10,000-meter race. Baranika Ellen Govan bags bronze in women's pole vault. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து 4வது முறையா வந்து பொறுப்பேற்றாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கான திறமை இருக்கிறது அப்படின்றத வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் இது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 350 மேற்பட்ட கூட்டங்கள் உயர்மட்ட அளவில் நடைபெற்றன இந்த பிரிக்ஸ் அமைப்புக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்துற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார். உலக தலைவர்களை அழைத்து நம்ம ஒரு கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்திருக்கணும். அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சதுனால தான் இது மாதிரி விஷயங்கள் சாத்தியமாச்சு நீங்க நினைக்கிறீங்களா?
5: கண்டிப்பா. இந்த பாரத் மண்டபத்துல அந்த பிரிக்ஸ் தலைவர்களுடைய அணிவகுப்பு எல்லாமே வந்து உள்ள வந்ததுல இருந்தும் சரி, கிளம்பி போனதுல இருந்தும் சரி, அந்த மரம் நட்டாங்க அத்தனை பேரும். அது ரொம்ப அழகா இருந்தது. பின் பக்கம் ஒரு இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், முக்கியமா நடராஜர் சிலை. அகெயின், இது தமிழ்நாடு அப்படின்றது பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்னன்னா, அந்த நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சாங்க. சோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி, வளர்ச்சியையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாநாடு மாத்திரம் இல்ல, G20 தான் முதல் முதல்ல இந்த பாரத் மண்டபத்தில் ஆரம்பிச்சது. நீங்க பல்வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை மற்றும் வந்து ஒரு ஏக்கம் இருந்தது. ஸோ அதை தீர்க்கும் வகையில தான் இந்த 2024 2026 இந்த உச்சி மாநாடுகள் நான் சொல்ல G20 SCO அப்புறமா இந்த பிரிக்ஸ், இது எல்லாமே இந்தியாவுடைய கரெக்டான ட்ரூ பொட்டன்ஷியல் அதை வந்து வெளிக்காட்டும் விதமாக இருந்தது. இந்தியா வந்து இதுக்கு தயாரான தயார், இதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வளம் இருந்ததுனா இருந்தது, ஆனா அதற்கான நேரம் இப்போது அமைந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனா இதுதான் காலம், இதை வந்து நாம சொல்லல, விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2025 சீனாவில் அந்த உச்சி மாநாடு முடிஞ்சது, முடியும் போது இந்தியாவிடம் தலைமை பிரிக்ஸோடைய தலைமை வருது. அப்ப வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இந்த தலைமை வழங்கியிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உலகத்து ஒழுங்கு மாறுகிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எல்லாருமே 2026 ஆரம்பம் போது இருந்த விஷயங்கள் எதுவுமே இப்போது இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் வந்த எல்லா மாற்றங்களோட இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது வந்து இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து வந்த மாற்றங்கள், உலக அரசியல் நான் சொல்றது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொள்கிறது. இதை தாங்கும் வல்லமை சில நாடுகளுக்கு தான் உண்டு, சில நாடுகளுக்கு இல்லை, பல நாடுகளுக்கு இல்லை. அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சரியாக செய்து முடிக்கப்பட்டன. ஸோ இதுக்கு மேலே இதை ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிட்டோம், இதுக்கு மேலே வரக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும்

0: ஒருத்தர் பத்து நாளைக்கு ஒருத்தர மீட்டிங், அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தர மீட்டிங், அதுக்கப்புறமா மூணு மாசத்துக்கு ஒருத்தர மீட்டிங், அப்புறம் எப்ப தேவைப்படுமோ மாத்திரம் மீட்டிங் போட்டுப்போம், மத்ததெல்லாம் அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், அதாக்கா ரன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது சாத்தியப்பட்டோம், ஆனா பிரதமரானவருக்கு எப்படி அது முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா இந்த 2024-26 இந்த உச்சி மாநாடுகள்ல பார்க்கும் போது இது வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதே மாதிரி காஷ்மீர்ல மீட்டிங் நடத்துறது, அருணாச்சல பிரதேசல நார்த் ஈஸ்ட்ல நடத்துறது, இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்காத விஷயங்களை சாதனையா நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். கான்ட்ராஸ்டிங் கண்ட்ரிஸ், நான் சொன்ன ஈரானும் யுஏயும் ஒரே டேபிள்ல உட்காந்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்றது பெரிய விஷயம். இப்ப உச்சி மாநாடு நடக்கும் போது இந்த உச்சி மாநாட்டை மட்டும் குறிவைத்து இந்தியா நடத்தவில்லை. இப்ப சில உலகத்துல அமைதி நடக்கணும்னா சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் அந்த அமைதி கொண்டு வரும். இந்த பிரிக்ஸோடைய டெல்லி பிரகடனத்துல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இது முடிவடையணும்னா சில பேர் உட்கார்ந்து பேசின சரியாயிடும். அதுல முக்கியமான நாடு ஈரான், அதுல இன்னொரு முக்கியமான நாடு யுஏஇ, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைட் லைன்ஸ்ல நம்ம டேபிள் போட்டு உட்கார வச்சோம்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: இது வந்து குறிப்பா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒரு ஆழமான கருத்தை வந்து
0: இல்ல. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப சொன்னது என்னன்னா, நீண்ட நெடும் போர்னால் யாரும் வளர்ச்சியோ இல்ல இதுவோ எடுத்துக்க போறதில்ல, எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் இருக்கும், அதனால போரை நிறுத்துங்கள் அவர்கிட்டயே சொல்றதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும், அந்த நேர்மை பாரத பிரதமரிடம் இருக்கிறது. அதே மாதிரி பிரிக்ஸ் 2022 அதே மாதிரி சீன அதிபருக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, நம்ம உள்நாட்டு விவகாரங்கள், உங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நீங்கள் தலையிடக்கூடாது, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்ப ரேர் எர்த் அரிய கனிம வளங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் அதோடைய சப்ளை செயின் சைனா கிட்ட இருக்கு, அதை வந்து அவங்க ஆயுதமயமாக்க பாக்குறாங்க, வெப்பனை, அதாவது இந்த சீப் எடுத்து வச்சா கல்யாணம் நின்ற மாதிரி இந்த அரிய கனிம வளங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சில நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த நாடுகள் வளராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. சோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சைனாவை வைத்துக்கொண்டே அந்த டெல்லி பிரகடனத்துல இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், ராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அந்த இதை கொண்டு வரீங்கன்னா இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அது வேற. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஈவியில இருந்து யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து செயற்கை கோள்ல இருந்து நம்ம நாளைக்கு புல்லட் ட்ரெயின் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த காந்தங்கள், அரிய காந்தங்கள் தேவைப்படும். அதை நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது, அதை வந்து நீங்க வந்து வெப்பனைஸ் பண்றதா இந்த மாதிரி ஒரு நாடு பண்றதுனாலதான் உலகம் இந்த இடத்துல வந்து நிக்குது. திரும்ப அதே பிரச்சனை அதே தப்ப நீங்களும் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போறதுன்றது டெல்லி பிரகடனத்துல சைனா வைத்து கொண்டு முடிவெடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்னு, பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான நடவடிக்கை அது இனி வரைக்கும் தொடருது. சைனாவை வைத்துக் கொண்டே சொல்லப்பட்ட விஷயம், பயங்கரவாத நாடுகள் மட்டுமல்ல பயங்கரவாத நாடுகளுக்கு துணை இருக்கும் நாடுகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்த்திருக்காங்க. சைனா இப்ப நம்மளோட பிரிக்ஸ்ல இருக்காங்க, இருந்தாலும் பால்காம் தாக்குதலை அனைத்து நாடுகளும் சேர்ந்து கண்டிக்க வைத்தது, அது பெரிய பெரிய ராஜதந்திர வெற்றி. மத்த நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இதற்கான முடிவு எட்டப்படணும் அப்படின்றத ஒரு பிரகடனத்துல சேர்த்தது இந்தியாவோட வெற்றியை நான் பாக்குறேன்.
1: அதாவது வலிமையான கருத்துக்களை ரொம்ப நேசமா நட்பு நாடுகள்கிட்ட பேசும் போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேசமா வந்து அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்ததுதான் வந்து பிரிக்ஸோட வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது ராஜாங்க ரீதியிலான பேச்சுகள் அப்படின்ற விஷயம், இருதரப்பு உறவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பொருளாதார ஒரு முன்வைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்க வந்து இனோவேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து கண்காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அதை பார்க்கும் போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நாடுகளை வந்து சந்தைக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை முன்வைத்ததா சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, நம்மளுடைய பாரத பிரதமருடைய எல்லா முடிவுகளிலுமே ஜன்தன், ஆதார் அண்ட் தென் மொபைல் இந்த மூணுமே இருக்கும். மோஸ்ட்லி ஆரம்பத்துல இருந்து இனி வரைக்கும் கூடிய இருக்க ஜாம் அப்படின்றது இருக்கும். சோ அதுல முக்கியமான ஒரு விஷயமா நீங்க சொன்ன பொருளாதாரத்துல

0: ஒரு அடுத்த உலக ஒழுங்குக்கு இப்ப டாலரை தூக்கிட்டோம், பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம். அப்ப அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. சோ உலகத்தின் முதன் முதலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். மிகப்பெரிய நாடு, பெரிய பொருளாதாரம், நான்காவது பெரிய பொருளாதாரம். சில நாடுகள் நீங்க அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் சரியா பாத்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது போடியம் பினிஷரா சீக்கிரத்துல வந்துடும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நாடு, பெரிய உலகத்தின் மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடின்றது சாதாரண விஷயம் இல்ல. இவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுல இந்தியா மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிடையாது, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. சோ இதோடைய முதல் விஷயம் என்ன, ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய பொருளாதார ரீதியாக எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் யூபிஐ. அதுலயும் நம்ம தான் வந்து உலகத்தின் முன்னோடி. இன்றும் பாரத பிரதமர் இந்த பிரிக்ஸ் சமிட்ல சொன்னது என்னன்னா 50% மேலாக உலகத்துடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியா தான் செய்யுது. 146 நாடுகள் சேர்ந்து பண்ற விஷயத்தை விட நம்ம அதிகமா பண்றோம். சோ அவ்வளவு பெரிய டிஜிட்டல் மணி டிரான்சாக்சன்ல நம்ம தான் ஃபோர் ரன்னரா இருக்கும். அப்படின்னும் போது இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பிஷ் பண்ணணும் அவருக்கு தான் தெரியும். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த யூபிஐ அப்படின்றதோட இன்னைக்கு அதுக்கு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடையாது. இப்ப முதல்ல எடுத்தோம்னா நமக்கு தெரியாது. முதல் முதல்ல சில விஷயங்கள் நடக்கும் போது இந்தியாவில அது மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டிமான்டேஷன், ஜிஎஸ்டி ஆட்டம், அதே மாதிரி யூபிஐ ஆட்டம், நம்ம பாராளுமன்றத்திலே சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. எப்படி இந்த இளநீர் விற்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, காய்கறி விற்கிறவங்க எப்படி அக்கௌண்ட் இருக்கான்னு எல்லாம் நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு பேசும் போது அது வந்து பெரிய பேசப்படும் பொருளாக, பெரிய ஒரு ரச்சையான ஒரு பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தினம் தினம் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா போச்சு. என் பர்சல சுருக்கமா சொல்லணும்னா பைசா அப்படின்றது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு யாரு வந்ததுன்னா உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி மொபைல் தான். பல்வேறு விஷயங்களை இன்று நம்மளுடைய கைபேசி மாற்றி விட்டது. அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும்
1: அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு
0: வலுப்படுத்தி இருக்கும். அந்த வலுப்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை எப்படி உபயோகப்படுத்துவது, அதை பல்வேறு நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கறது தான் இந்த, அதாவது எவ்வளவு சைலண்டா ஒரு புரட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாருக்குமே யூபிஐ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிச் பண்றாரு. சோ இப்ப டீடாலரைசேஷன் பண்றோம், சைனாவோட கரன்சி வேண்டாம், பைலேட்ரல் கரன்சி கொண்டு வரோம், ஆனா அது எப்படி பண்ணுவோம் இது தெரியாது. சோ அப்ப மத்திய வங்கிகள், அதாவது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவோம், ஆனா யூபிஐ பேஸ் பண்ணி எல்லாருமே. இப்ப நம்ம ரஷ்யா போய் இறங்குறோம், விசா ஃப்ரீ கொண்டு வந்துடலாம், விசா ஃப்ரீ ஓகே. ஆனா இப்ப அந்த ஊர்ல நம்ம போய் ஏதாவது பண்ணோம்னா ரூபல் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தாம நம்மளோட யூபிஐ அதே மாதிரி எல்லாத்துலயும் இன்டகிரேட் பண்ணி விட்டோம்னா, நான் இங்க இருந்து என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய செயலியை உபயோகப்படுத்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வரும் போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 148 கோடி மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல், இந்த பிரிக்ஸ் நாடுகள் அதாவது 10 நாடுகளுடைய மக்கள் எந்த நாடுக்கு வேணா போலாம், டாலரை சார்ந்து இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் இந்த 2 நாடுகளுடைய நாணயத்தை வைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறோம்.
1: சோ இன்னைக்கு நிறைய நாடுகள் நம்ம யூபிஐ
0: கொண்டு வந்திருக்கோம். அதான் இப்ப கத்தார்ல, சிங்கப்பூர்ல இதெல்லாம் கூட இருக்கு, போர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, போர்டர் எல்லாம் பார்க்க முடியும், சிங்கப்பூர்ல இந்த இடத்துல யூபிஐ வச்சு பே பண்ண முடியும்ட்டு. சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை தான் இந்தியா வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற நாடு, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. முதல் பையன், ரெண்டாவது பையன் அப்படிலாம் கிடையாது, எல்லா பசங்களும் நம்ம பசங்க, அப்ப எல்லாருக்குமே ஒழுங்க கொடுக்கணும். ஸோ இதை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது, நாங்க வளர்ந்துட்டோம், உலகத்துடைய 190 நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமா நாங்க செய்யறோம், இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பெருந்தன்மையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது
2: அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் வளத்தை உறுதி செய்யும் விதமா தான் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மேலும் இந்தியாவில இது நடத்தப்பட்டது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது, அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வகையில நம் நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுல மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம் நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கண்காட்சி அரங்குகளும் தொழில் வளர்ச்சி குறித்த அரங்குகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
3: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடைய

0: யோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
2: இசையோடு என்றும் எப்போதும் குமரி பண்பலை 101 நேரம் 9:30. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் வருகிறது எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி சுசீலா பாடியிருக்காங்க. பால்கி இசை இளையராஜா.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 9:37 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரை இசையில். அடுத்து வருகிறது மூவேந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்காங்க சிற்பியோட வரிகள்ல அறிவுமதியோட கேட்கலாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்கள்.

0: உலகம்
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: எவ்வளவு
0: நேரம்டா?
1: 2 minutes.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிஷன்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
5: நேரம் 9:45 எங்களை இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரையசையில். கர்ணா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வித்யாசாகர் மியூசிக்ல 1000 வரிகள் ஸ்டேஜின் குமரி FM 101.

0: as we gave you all the latest updates from the Aichi Nagoya Asian Games 2026. Here's hoping the Indian contingent does the country proud again tomorrow. So from producer Shahnawaz Khan, editor Vishal Kumar and me Abhinav Punchi, it's goodbye and thank you so much for listening.
1: Asian Games 2026, Aichi Nagoya.
2: Kumari FM 101. Kumari FM 101. Pudukalam kundatam. Neengal kettukondirpadu Kumari FM 101. 101. Pudukalam kundatam. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:20. ஆரம்பமாகிறது நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222 இணைப்பு எண் 0462. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மாண்ணா. அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: அமர குளத்திலே
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 10:26 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கு சார், பேச சொல்லுங்க.
5: நான் கருங்கல் பாலில் இருந்து பிரான்சி மேடம். படம் கடலோர கவிதைகள் பாடல் அடியாத்தடி அடியாத்தடி இளம் மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் மழையாரோ காரணம் அந்த இனிமையான படம் தான் மேடம்.
4: பால் கேட்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: நேரம் 10:32 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சியில். பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, பேச சொல்லுங்க.
1: நான் சுந்தாங்கடை ராதா மனோகரன்.
0: நீங்க நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: கௌரவ அந்த படத்தில் நதி எங்கே ராதை முகமெங்கே கண்ணன் போவதெங்கே.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: எழும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நிலாமற்ற நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சென்னை நகர், ஜெய் ஜெயக்குமார்.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: படம் வந்து இல்லாம இல்ல ராசாதான். பாடல் மாதிரி கடந்த வாரி பாடியவர்
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: நான் மணிகண்டன், செட்டியார் படம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் நம் நாடு படத்துல நினைத்ததை மனதிலே முடிப்பவர், அந்த பாடல். நன்றி மேடம், நன்றி.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பான ஸ்ரோதிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் நண்பர் ஆண்டனி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பயணம் தெரியுமா? வாய்ப்பில்
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நிலாமட்டம் நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், பேசலுங்க. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: பணம் சூரிய கல்வி
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றி.
1: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் திலகவதி பிரம்மபுத்திரன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும்

0: மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. பார்த்தேன், பார்த்ததும் என் இதயத்தில் நுழைந்தாய். நானாகவே நான் இல்லை, நீ என்று ஆன பின்பு நான் என்பது எப்படி இருக்கும்?

0: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது.
1: இதயத்தின் துடிப்பாய் நீ இருக்கையில் உறக்கம் எப்படி நீ இல்லாமல்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பழனி பாரதி இயற்றி மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. ஆனந்தம் தரும் உறவுகள் ஒன்றிணைந்தால் எப்படி துக்கம் கூட இன்பமாய் மாறும்?

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மச்சக்கரம் திரைப்படத்திலிருந்து. சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார். இசை தேவா.
1: எங்கெங்கோ தேடினேன் இதயத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். பௌர்ணமி நிலவாய் உன் முகம், வானவில் கோலமாய் உன் காலடி தடங்கள், சொல்லாமல் தவிக்கின்றேன் இதய துடிப்பும் இதழ்களும் சொல்லத்தான் துடிக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனிபாரதி, இசை இளையராஜா. தீண்டும் தென்றலும் தீயாய் சுடுகிறது, ஏன் நீ அருகில் இல்லாததால்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். யார் என்ற சொல் எப்போதும் இல்லை, யார் என்று அறிந்த பின் எப்படி அந்த சொல் என்னுள்ளிருக்கும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நோயல் ஜேம்ஸ் பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. காலை மாலை என்று மட்டுமல்ல, காலங்கள் தோறும் நான் பார்ப்பது உன் முகம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவாசி. உன் ஏக்கம் கொண்ட பார்வையால் என் தூக்கம் தொலைந்தது. எப்போது இணைவோம் என்ற கனவே என்னை நாளும் சோதிக்கிறது.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஸ்ரீராம், பரமக்குடி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதுரை சோ சண்முகசுந்தரம், சென்னை சிவராம் நாகராஜன், தேனி ஹரிராம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரமா ரவி, மாதவரம் வீரராகவன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, புரசைவாக்கம் சௌந்தரராஜன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகராய நகர் ரங்கராஜன், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா.

வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அறிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஓம் தஜம் தனம் தரம் தஜம் தனம் தரம் ததித்ததுலித தாம் தரகடம் தரகடம் த ததிம் தரகடம் தரகடம் த தரகடம் த தரகடம் த தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம் தரகடம்

மனசு பாடாதோ. சொல்வர சந்து சொல்லாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழி.

0: கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மாயவனே
1: சென்னை ரெயின்போ பண்பலை 102.1
2: மங்கை திருச்சி 101
1: குமரி பண்பலை.

நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருவது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌளை, ஆதிதாளம்.

அடுத்து எச்சரிக்க காராரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் யதுகுல காம்போஜி, கண்டச்சாபு தாளம்.

நேர்களே, நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சி கேட்டோம். பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது யம சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தஷ்ஷதுஜசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

வெங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ. ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே.